அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கே ஜே யேசுதாஸ் பாடிய வைகரை பொழுதினில் எனத் தொடங்கும் பாடல்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1947 ஸ்ராவண மாதம் 12 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 28 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் 5:57. ஒலிக்கவிருப்பது மங்கள இசை.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15 கோடியே 89 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வள

0: துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின்கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோகன் ஷாஹூ கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின்கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். காலை தென்றல் நிகழ்ச்சியின் துவக்கமாக குறளும் விளக்கமும். இன்றைய திருக்குறள் இல்லறவியல் பிரிவில் அதிகாரம் 10 இனியவை கூறல் அதிகாரத்தில் முதலாவது குறள். இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இதற்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை: அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அன்பு கலந்து வஞ்சம் மற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்களாகும். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். நேரம் 6:04.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி. சுரேஷ் அவர்கள்.
2: புன்னகை இந்த வாழ்வை அழகாக்கவும் இந்த நொடியை நினைவில் இருத்திக் கொள்ளவும் நாம் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆனால் ஒரு நொடியை அழகாக்க, ஒரு நாளை அழகாக்க, ஏன் நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அழகாக்க ஒரே ஒரு சிறு புன்னகை போதும் என்றால் அது மிகையல்ல. மற்றவர்களோடு நாம் பேசும் மொழி புன்னகை. நமது ஒரு புன்னகை பிறரது வாழ்வில் மிகப்பெரிய ஆறுதலாகவும் மாறுதலாகவும் கூட அமையும். நாம் முகம் தெரியாத, மொழி தெரியாத பல்வேறு பண்பாடுடைய மனிதர்களை

0: சந்திக்கும்போது அங்கே புன்னகையே அன்பின் பாலமாக அமைகிறது. பல வாழ்வியல் அறங்களைத் தந்த வள்ளுவம் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகமணர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் என்ற குறளில் ஒருவருக்கு செய்யும் பொருளுதவியைக் காட்டிலும் முகத்தில் புன்னகையோடு இனிய சொற்கள் பேசுவதுதான் பண்பாடு என்கிறது. மிக கடுமையான தொழுநோய் பாதிக்கப்பட்டு அனைவராலும் கைவிடப்பட்ட மக்களை அன்பால் அரவணைத்து அன்பு பாராட்டியவர் அன்னை தெரசா. அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? எப்போதும் புன்னகையுடன் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வோம், ஏனென்றால் புன்னகையே அன்பிற்கான தொடக்கம் என்கிறார். இது மட்டுமல்ல, பல வரலாற்று நாயகர்கள் தங்கள் போராட்டத்தின் நடுவில் புன்னகைத்திருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி, இவர்கள் அனைவரும் துயரத்தின் மத்தியிலும் தங்கள் முகத்தில் புன்னகையை தாங்கி நின்றார்கள். அந்த புன்னகை ஒரு நம்பிக்கையின் ஒளிக்கீற்று. அது அவர்களை பின்தொடர்ந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு தைரியம் கொடுத்தது. ஒரு புன்னகை சமூகத்தின் கண்ணாடியாக செயல்பட்டு நம் உறவுகளின் ஆழத்தையும் தனித்தன்மையையும் பிரதிபலிக்கிறது. ஒரு குடும்ப சூழலில் உறவு முறைகளுக்குள் புன்னகை என்பது அன்பின் ஆதரவின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். புன்னகை ஒரு நேர்மறை ஆற்றலை நம்மை சுற்றிலும் உருவாக்குகிறது. அது ஒருவரை பார்த்து புன்னகைக்கும்போது அவருக்குள் ஒரு நேர்மறை அதிர்வலை உருவாகிறது. அது அவரை தொடர்ந்து அவரிடம் பேசும் அடுத்த மனிதரிடமும் பரவுகிறது. ஒரு புன்னகை ஒரு சங்கிலித் தொடர் விளைவை ஏற்படுத்தி உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்றுகிறது. அறிஞர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள் என பலரும் புன்னகையை பற்றி போற்றி பாடியிருக்கிறார்கள். நாம் மகிழ்ச்சியில்தான் மனமுவந்து சிரிக்க முடியும். ஆனால் புன்னகை என்பது வலியை கடக்க உதவும் அற்புத கருவி. பிறந்தது முதல் நம்முடனே இருப்பது புன்னகை. ஆம், பிறந்த குழந்தைக்கு உறக்கத்தில் கூட புன்னகை முகம்தான் இருக்கும். ஆரோக்கியமான மனிதனிடமிருந்து வெளிப்படும் புன்னகை மனிதனை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது. ஒரு புன்னகை உடலில் சில மகிழ்ச்சியான உணர்ச்சிகளையும் உடல் மாற்றங்களையும் தூண்டுவதால் முழு உடலின் குணப்படுத்தும் செயல்முறைக்கு உதவுகிறது. வாழ்வில் எவ்வளவு பேரை பார்த்தாலும் பேசினாலும் அவர்களில் பலரை மறந்துவிடுகிறோம். ஆனால் புன்னகையை முகவிலாசமாக கொண்டவர்கள் நம் நெஞ்சில் நிரந்தரமாய் பதிந்துவிடுகிறார்கள். ஏனெனில் அகம் புறம் என இரு தளங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்த வல்லது புன்னகை. உலக பொதுமறை திருக்குறள் போல உலக பொதுமொழி புன்னகை. எப்போதும் புன்னகை புரிவோம், மனதார புன்னகையை பரிசலித்து மகிழ்வோம்.
1: சான்றோ சிந்தனை. கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி. சுரேஷ் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களில் முதலாவதாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 6:19 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் திருச்சி எஸ்எம் யூசுப் பாடியது.

இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியோடு. நேரம் 6:26. தொடரும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இடம்பெற போகிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? காலையில் 7:30 முன் செல்லடா. இன்றைய நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 9:02 உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தை ஒட்டி ஹெப்படைட்டிஸ் குறித்த விழிப்புணர்வு, கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்டரோலஜிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். 11:30 வண்ணப்பூக்கள், சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் சபா நடேசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 12:00 வசந்த இல்லத்தில் ஹெலோ தோழி. 2:30 ஒரு புறத்தலை நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இடம்பெற போற நிகழ்ச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி கேட்கலாம்.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தை பொறுத்து கொடுக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடிக்கலாம். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 5% வேப்ப விதை சாறு அல்லது தயாமிதாக்சம், இதனை 50 மில்லி லிட்டர் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 என்ற அளவில் வைத்து வெள்ளையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் சிர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசெப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை போட்டு பாலித்தீன் பைகளில் நாற்றுக்களை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நடவிற்கு உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகையுரித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். இடைக்கணு புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுணியான ட்ரைகோகிரமா கைலோனிஸ் அட்டையை 2.5 சிசி 1 ஹெக்டர் என்ற வீதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்க வேண்டும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்ய வேண்டும். வாடலுணை தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 250 கிலோ தொழு எருவுடன் கலந்து இட வேண்டும். தக்காளியில் அசுவினி மற்றும் இலைப்பேன் தாக்கம் காணப்படின் தயோமிதாக்சம் 70 WS என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 420 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இலைக்கருகள் நோய் அறிகுறி தென்படின் மேங்கோசெப் 35 என்ற மருந்தை 0.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார்நிலை உணவுகள் தயாரிக்கும் பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார்நிலை உணவுகள் தயாரிக்கும் பயிற்சி 29/7/2026 மற்றும் 30/7/2026, அதாவது நாளையும் நாளை மறுநாளும் 2 நாட்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தோசை மிக்ஸ், அடை மிக்ஸ், டேக்லா மிக்ஸ், பிசிபெலாபாத் மிக்ஸ், கீர் மிக்ஸ், குலோப் ஜாமூன் மிக்ஸ், ஐஸ்கிரீம் மிக்ஸ்,

0: தக்காளி சாதம் மிக்ஸ், சூப் மிக்ஸ் ஆகிய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. அலைபேசி எண் 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. இனி கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விலை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோமா? நெல் ஆதார விலை கோ54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ, இதன் ஒரு கிலோ விலை 44 ரூபாய். நெல் ஆதார விலை கோ56, விதை இருப்பு 6180 கிலோ, இதன் விலை 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ55, விதை இருப்பு 1567 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ52, விதை இருப்பு 2858 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ59, விதை இருப்பு 11036 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ54, விதை இருப்பு 60 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ56, விதை இருப்பு 2000 கிலோ, இதனுடைய 1 கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in. இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின்

0: குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலாத்தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 18,475 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நடைபாதை வியாபாரிகளுடைய மின்னணு பண பரிவர்த்தனை பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு டோக்கன் சாகு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் புரிவோருடனான கருத்து கேட்பு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள், கோரிக்கைகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடம் எல்நினோ வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து வருவாய் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வினோத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு வெங்கடரமணன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வேலை வழங்குவது கருணை அடிப்படையிலானது என்றாலும் சட்டத்திற்கு புறம்பானதாக உள்ளது என்றும் இது தவறான முன்னுதாரணமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல்நினோவால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண் துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் ஏற்படும் மகசூல் பாதிப்பை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காலநிலை மாற்றம் விவசாயிகளை

0: கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல்னினோ பாதிப்பால் வறட்சிக்கு உள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல்னினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக PPFM எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு புரட்சிப்படையினர் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியில் விவசாயிகள் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதால் அதுகுறித்து மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜய்பாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை பிரிவில் அன்குஷ் பங்கல், சாக்ஷி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:55.
4: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
6: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
7: வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி, நலமே விலக. இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்

0: உப்பு அளவா சாப்பிடணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்ன்றது தெரியுமா? நம்ம டெய்லி நம்ம உணவுல எடுத்துக்கக்கூடிய உப்பின் அளவு எவ்வளவு இருக்கணும், இன்கேஸ் அதை ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டா நம்ம பாடியில என்ன ப்ராப்ளம் வருதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 1 to 3 உட்பட்டவங்க 1.2 grams தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி 4 to 9 வரைக்கும் இருக்கிறவங்க 1.5 gram, 9 to 13 வரைக்கும் இருக்கிறவங்க 1.9 grams வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அபோவ் 13 years 2.5 gramக்கு மேல எடுத்துக்கவே கூடாது. இப்படி எடுத்துக்கிட்டா நம்ம பாடியில என்னென்ன பிரச்சனைகள் வரும்? தொடர்ந்து அதிகமான உப்பின் அளவு நம்ம உடம்புல இருக்கும் போது உயர் ரத்த அழுத்தத்துக்கு இது ஒரு வழிவகுக்கும், அதாவது ஹைப்பர் டென்ஷனுக்கு. இந்த சோடியம் அதிகமா இருக்கிறதுனால பாடியில ஃப்ளூவிட் தங்கிரும். இதனால பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி பிரஷரும் அதிகமாகும். இந்த பிரஷர் அதிகமாகறதுனால அது ஹார்ட்ல தொந்தரவுகளும் கொடுக்கும். ஆர்டரிஸ் எல்லாம் நம்ம ரத்த குழாய்கள் எல்லாம் ரொம்ப ஹார்டன் ஆகி திக்காகி கார்டியாக் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிகமான சோடியம் அளவு நம்ம பாடியில இருந்து உப்பு அளவு அதிகமா எக்ஸ்க்ரீட் ஆகக்கூடிய தன்மைய கிட்னில கம்மி பண்ண ஆரம்பிச்சு கிட்னி பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும், கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸும் குறைய ஆரம்பிக்கும். சோடியம் அளவு அதிகமா உடம்புல இருக்கும் போது யூரின்ல கால்சியம் அதிகமா வெளியேற ஆரம்பிச்சு போன்ல டீமினரலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான விஷயங்களும் ஏற்பட்டு உங்களோட எலும்பு வலு இழந்து போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோடியம் அதிகமா இருக்கும் போது உடல்ல இன்ஃப்ளமேஷன் இருந்துட்டே இருக்கும். மூட்டு வலி கை கால் வலி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உப்பு அதிகமா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வலி குறையவே குறையாது. அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்களும் அதிகமான உப்பளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை தீராது, அதாவது முடக்குவாதம் சோரியாசிஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க. உப்பு அதிகமா நம்ம உடம்புல இருக்கும் போது உங்க தூக்கத்தை எஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னா நம்ப முடியுதான். தூக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா வராது, வயிற்றுல புண் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலாவே உங்க உடம்பு ரொம்ப வீக்காவும் சோர்வாகவும் தெரிய ஆரம்பிப்பீங்க. சோ நீங்க உப்பு எடுத்துக்கிறது தவறு கிடையாது, கரெக்டா அளவா முறையில எடுத்துக்கோங்க. அதிகமா எடுத்துட்டீங்கன்னா நம்ம பாடியில ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த சின்னதா உப்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக டயட் கவுன்சிலிங்கும் கன்சல்டேஷனும் டாக்டர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி, பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கலாம், என்ன அளவில் எடுத்துக்கலாம், சால்ட் இன்டேக் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணும், ஹார்ட் பிரச்சனை இருக்கா அப்போ என்ன மாதிரி எவ்வளோ அளவில் நீங்கள் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும்னு ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் அட்டென்ஷன் உணவு பழக்க வழக்க முறைக்கு கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம மருத்துவமனையை தவறாமல் அணுகுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: குட் மார்னிங் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் உங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா.

0: No.
1: சூப்பரான மூணு பாட்டு கேட்டோம். முதல் பாட்டு முள்ளு மலரும் படத்துல பாடியவர் ஜென்சி, இசை இளையராஜா. ரெண்டாவது பாட்டு ஆயிரம் நிலவேவா படத்துல இருந்து பாடியவர் பி சுசீலா, இசை இளையராஜா. மூணாவது பாட்டு சிகப்பு ரோஜாக்கள் படத்துல இருந்து பாடியவர்கள் எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன், இசை இளையராஜா. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

நேயர்களே, இன்று காலை 9:02 உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தையொட்டி ஹெப்படைட்டிஸ் குறித்த விழிப்புணர்வு, கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்டரோலஜிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். முற்பகல் 11:30 சாய்வு நாற்காலி முத்தோருக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபாநடேசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பகல் 12:00 வசந்த இல்லத்தில் ஹெலோ தோழி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விக்ரம் ஒன்று ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு பவன் சந்தனா, திரு நாகாபரத் தாக்கா ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பல்வேறு ஆர்வமிக்க தலைப்புகளுடன் விக்ரம் ஒன்று ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து தாங்கள் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்த

0: உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய திறன், லட்சியம், நேர்மறையான மனப்பான்மை ஆகியவை நாட்டின் தனியார் விண்வெளி சூழலை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு தமது வாழ்த்துகளையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் மின் உற்பத்தி துறையில் நிலக்கரி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2024-25 நிதியாண்டில் 62.5 மில்லியன் அளவிற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 45.4 மில்லியன் டன் அளவிற்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனல்மின் நிலையங்களுக்கான நிலக்கரி இறக்குமதி 27% குறைந்துள்ளதாகவும் திரு சதீஷ் சந்திர தூபே குறிப்பிட்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2 கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்துள்ள மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு, மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகள் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இதுவரை 1,27,00,000 மேற்பட்ட வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாகனங்களுக்கான பதிவு கட்டணமும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தற்போது 5,000-க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன் மூலம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. தேர்வு முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின்போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 2032 உலக அளவில் பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்களிப்பை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொம்மை தொழிலை உலகளாவிய சந்தைகளுடன் இணைப்பதையும் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதையும் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பியூஷ் கோயல், சிறந்த வடிவமைப்புடன் பொம்மைகளை உற்பத்தி செய்யுமாறும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறும் தொழில்துறையினரை கேட்டுக் கொண்டார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும்

சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலா தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை இன்று வாஷிங்டனில் சந்திக்கிறார். திரு டிரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இரு தலைவர்களுக்கும் இடையேயான 8வது சந்திப்பு இதுவாகும். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர், மற்ற நாடுகளின் தலைவர்களை விட அமெரிக்க அதிபரைத்தான் தாம் அதிக முறை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். தங்களுடைய சந்திப்பின் போது ஈரான் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அமைதியை நிலைநாட்டுவதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதி, ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயையும் மகளிர் பிரிவில் மாலத்தீவையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் மானவ் தாக்கர், ஹர்மித் தேசாய், பயஸ் ஜெயின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சுதீப்தா முகர்ஜி, யஜஸ்வினி கார்படே, ஸ்வஸ்திகா கோஷ் ஆகியோரும் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளுதூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவிலை 7:26 நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னைமெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. இன்றைக்கி கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி கோயம்புத்தூரில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், திருப்பூரில் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஈரோட்டில் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், சேலத்தில் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஊட்டியில் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், பாலக்காட்டில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும்

கேட்ட பாட்டு 7வது மனிதன் படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது, இசை எல் வைத்தியநாதன். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல்.

நேயர்கள் இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்டீர்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறுகிறது.
1: வணக்கம், நான் தீபக் வெங்கடாச்சலம், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். சுற்றுச்சூழல் சார்ந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பணியாற்றி வருகிறோம். எங்கள் குழுவின் பெயர் சூழல் அறிவோம். நோக்கமானது சூழலை அறிந்து கொள்வது சூழலை பாதுகாப்பதற்கான முதல் படி என்பதின் அடையாளமாக கொண்டது. நாங்கள் 10-க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சுற்றுச்சூழல் கல்வி, சூழலியல் விழிப்புணர்வு, காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை சார்ந்து பணியாற்றி வருகிறோம். இதில் குறிப்பாக தமிழ்நாட்டின் 3வது மற்றும் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறியப்படும் எலத்தூர் குளம் மற்றும் நாகமலை குன்று, ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இவ்விடங்களை கடந்த 5 ஆண்டுகளாக ஆவணப்படுத்தி அரசுடன் சேர்ந்து பாதுகாத்து வருகிறோம். எப்படி நாங்கள் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து ஒரு தொழில்நுட்பத்துறையில் இருந்துட்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு கேள்வி. 2015 வருடத்தில் சென்னையில் ஓஎம்ஆர் ரோட்டில் பணிக்கு போயிட்டு திருப்பி வந்து நாங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்போ போல ஒரு நாள் தான் அது, திடீர்னு நவம்பர் 30 டிசம்பர் 1 வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் இரவு காலையில் எழுந்து பார்க்குறோம், சுற்றிலும் தண்ணி, கரண்ட் கிடையாது, மொபைல் சிக்னல்ஸ் போயிடுச்சு, எங்களால் வெளியே எங்கேயும் போக முடியல. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அப்போ தான் எனக்கு குறிப்பாக சூழல் பற்றி தெரியும்.

ஈனும் அப்படிங்கிற ஒரு தேடல் வர ஆரம்பிச்சது. ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது, இது நல்லா இருந்துட்டு இருந்த காலம் தானே, ஏன் மாறுச்சு அப்படிங்கிற அந்த தேடல் இப்போ உங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. குறிப்பா நம்ம சுற்றுச்சூழல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர்த்துக்கு அது ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், இதெல்லாமே பள்ளியிலையும் படிக்கிறோம், கல்லூரியிலும் படிக்கிறோம். ஆனா ஒரு நம்ம சுற்றி இருக்கிற சூழல் குறித்து எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருமே எழுப்ப வேண்டியது இருக்கு. இந்த உரையாடலில் கேட்குற நீங்கள் டக்குன்னு உங்களோட மாவட்டத்தில் எவ்வளவு ஆறுகள் இருக்குன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. 99% மக்களுக்கு அது தெரியாது. ஒரு ஈரோடு மாவட்டமாகட்டும், சென்னை மாவட்டமாகட்டும், அதில் எத்தனை பிரதானமான ஆறுகள் இருக்குது, அதை சார்ந்த கிளை ஆறுகள் எவ்வளவு இருக்குது, அதை சார்ந்த சின்ன சின்ன சிற்று ஓடைகள் எவ்வளவு இருக்குது, சின்ன ஓடைகள் எவ்வளவு இருக்குது. அதுலேயே வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஓடை போயிட்டுருக்கோம், நாம் அதை வந்து சாக்கடையாக கூட பார்த்துருந்துருப்போம், ஆனால் அது பார்த்தா அது ஒரு பெரு ஆறோட ஒரு கிளை ஆறாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப நம்ம சுற்றி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி அருகாமையில் என்ன ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதை பாதுகாக்கிறதுக்கான இடத்துக்கே நம்ம நகருவோம். சோ இது ஏன் இந்த காலத்துல தேவை அப்படிங்கிறப்போ, இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாகிட்டு இருந்திருக்கு. ஐபிசிசி, உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை எல்லாமே வந்து இதை ஒரு சிவப்பு எச்சரிக்கை உலகத்துல இருக்க அனைத்து நாடுகளுக்கும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிவப்பு எச்சரிக்கை அப்படிங்கிறது முழு மனித குணத்திற்குமானது, வேர்ல்டுக்கு எல்லா ஹியூமானிட்டியும் இதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அறிவியலாளர்கள் தொடர்ந்து அதுக்கான வார்னிங்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது போக கடந்த 10 ஆண்டுகள், 2015 வெள்ளத்துக்கு பிறகு பார்த்தோம்னாலே 2016-17 வரதா புயல் வந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஒக்கி புயல், கஜா புயல், திருப்பி வந்து 16-17 சென்னை தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய வறட்சி, 20-ல் இருந்து 23-24 வரைக்கும் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் போது பெரும் வெள்ளங்கள், திருநெல்வேலியில வெள்ளம், தென்பெண்ணை ஆற்றுல வெள்ளம், இந்த மாதிரி கண் கூட நம்ம நிறைய பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து ஒரு காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடும் விளைவுகளை சந்திச்சு வாழக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் தான் இனி தொடரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி செய்த விளைவுகள், கார்பன் எமிஷன்ஸ் அதிகப்படுத்தினது, நிலப்பயன்பாட்டு மாற்றத்தை அதிகமா பண்ணினது, இதனால இதை நம்ம அனுபவிச்சோம். அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை தான், ஒரு நாள்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது 2-3 தலைமுறைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. இதற்கு திருப்பி குறைந்தது ஒரு 2 தலைமுறைகள் இதை நோக்கி பணியாற்றும் போது இதற்கான தீர்வுகளை நோக்கி மனித இனம் செல்ல ஆரம்பிக்கும். அதற்கான முதல் படியாக நமது தலைமுறை தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ நாம என்ன பண்ண அப்படிங்கிறப்போ, முதல்ல தனிநபரா நான் சொல்ற சில விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ளணும். நம்மளுடைய நுகர்வை குறைச்சுக்கணும். உங்க வீட்டுல ஒரு 100 பொருள் இருக்கு அப்படின்னா, அந்த 100 பொருள்ல அன்றாட வாழ்வில் எவ்வளவு பொருள்கள் பயன்படுத்துறீங்கன்னு பாருங்க. ஒரு 10-15 பொருள் கூட நீங்க பயன்படுத்த மாட்டீங்க, மீதி எல்லாமே ஆசைக்கோ அழகுக்கும் யாரோ சொன்னார்களோ யாரோ வாங்கியிருக்காங்களோ அப்படின்னு வாங்கின ஒரு பொருள்களாகத்தான் இருக்கும். நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு விர்ச்சுவல் ரிசோர்ஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு வளம் இருக்கு, நீர் தேவை இருக்கு, இதெல்லாமே இருக்கு. அப்ப நம்ம பொருள்கள் பயன்பாட்டை குறைக்க குறைக்க இந்த உலகத்திலோட இயற்கை வளங்களை எடுப்பதும் பயன்படுத்துவதும் குறைஞ்சுக்கிட்டே வரும். இயற்கை வளங்களை எடுப்பதும் பயன்படுத்தும் குறையிறப்போ சூழல் பாதுகாப்பு தானா வர ஆரம்பிக்கும். இது முதல் கட்டமா தனிநபரை நம்ம என்ன செய்யலாங்கிறப்போ, முதல்ல இன்னிலிருந்து தேவையான பொருள்கள் மட்டும் வாங்குவதை மையமாக கொள்ளுங்கள். பிறகு முடிந்த வரைக்கு மின்சார பயன்பாடு, பொது போக்குவரத்து பயன்பாடு, இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ள ஆரம்பிங்க. எங்கெங்க கார்பன் எமிஷன்ஸ் இருக்கும், நம்ம வாழ்க்கையே முழுவதும் காலையில் எழுந்ததுல இருந்து இரவு வரைக்கும் கார்பன் எமிஷன்ஸ் இருக்கும், அங்க எங்கெங்கெல்லாம் கட் ஷார்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது யோசிக்க ஆரம்பிங்க. முதல் நீங்க எங்க பண்ண முடியும், அடுத்து நீங்க பயன்படுத்தும் நிறுவனம் ஆகட்டும், பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும், கல்லூரிகள் ஆகட்டும், அந்த பகுதிகளை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது யோசிக்க ஆரம்பிங்க. அடுத்து நெகிழி, நெகிழி பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனா நம்ம எத்தனை பேர் நம்ம வீட்டு விட்டு ஒரு நெகிழி கூட வெளியே போறது இல்லை. நான் அரசு சொல்ற மாதிரி முறையா அதை பயன்படுத்தி பிரித்து தரம் பிரித்து கொடுக்கற அப்படிங்கறது கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பிக்கங்க. பிரித்து கொடுப்பவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுவரை பிரித்து கொடுப்பாதவர்களுக்கும் அதை பிரித்து கொடுக்க முயற்சி பண்ணுங்க. நெகிழி பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த தீர்வு அப்படிங்கிறது அதை ரிஃப்யூஸ் பண்றதுதான். ஆரம்ப கட்டத்திலே எங்கெங்கெல்லாம் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து உணவு, குறைந்த தூரம் பயணித்த உணவு மிகச்சிறந்த உணவு. The food that is less travel is the best, best food to consume. இது ஃபுட் மைல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ஐரோப்பால இருந்து வர ஆப்பிள், நியூசிலாந்துல இருந்து வர கிவி இதெல்லாம் பயன்படுத்தும் போது அதுக்கான பயண தூரம், அந்த பயண தூரத்திற்கான கார்பன் எமிஷன்ஸ், வாகன பயன்பாடு, இதெல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கு. அதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம உள்ளூர்ல நமக்கு அருகாமையில் கிடைக்கும் காய்கறிகள், பழங்கள், எண்ணெய்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சிகள் பண்ணுவோம். இது ஒரு தனிநபரை நம்ம என்ன நல்லா செய்யலாம் அப்படிங்கறத நான் இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த எபிசோட்ல அரசா என்ன செய்யலாம், இன்னும் வந்து இதை பத்தி எப்படி எல்லாம் விரிவா பார்க்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நன்றி.

இதுவரை இயற்கை ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஏ.ஜே. யாகில். நிகழ்ச்சி அமைப்பு சவுண்ட்.

0: இன்று
1: உலக ஹெப்படைட்டிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு தினம். ஹெப்படைட்டிஸ் எனப்படும் கல்லீரல் அழற்சி நோயினால் ஏற்படும் பாதிப்புகள், தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகள், நோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து சிகிச்சை பெறுவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் குறித்து ஆய்வு செய்து அதற்கான தடுப்பூசியையும் உருவாக்கிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் பிளம்பர்க்கின் பிறந்த நாளில் இந்நாள் கடைபிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஹெப்படைட்டிஸ் அதனை முறியடிப்போம் என்கிற மையக்கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உலக இயற்கை பாதுகாப்பு தினம். இயற்கை வளங்களான நீர், காற்று, மண், கனிம வளங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும், இயற்கை பாதுகாப்பின் அவசர தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும், இயற்கையுடனான நமது உறவை பற்றி சிந்திக்க நம்மை ஊக்குவிப்பதற்கும், ஒரு நிலையான எதிர்காலத்தை நோக்கி உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இந்நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம், மாசுபாடு மற்றும் பல்லுயிர் இழப்பு போன்ற கடுமையான சவால்களை எதிர்கொள்ளும் உலகில் இயற்கை அதிசயங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை இந்நாள் அடிக்கோடிட்டு காட்டுகிறது.
0: இன்று
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: உலகளாவிய வானிலை மாற்றங்களில் மிக முக்கிய பங்காற்றும் எல்நினோ நிகழ்வு தற்போதைய சூழலில் சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் பெரும் கவலைகளை ஏற்படுத்தி வருகிறது. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவும் கடல் மேற்பரப்பு நீரின் வழக்கத்திற்கு மாறான வெப்பமயமாதலே எல்நினோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு உலகெங்கிலும் உள்ள காற்று வீசும் திசையையும் மழைப்பொழிவு வடிவங்களையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது. குறிப்பாக பருவமழையை மட்டுமே பிரதானமாக நம்பி வாழும் இந்திய துணைக்கண்டத்தின் விவசாயத்துறைக்கு எல்நினோ எப்போதுமே ஒரு சவாலான காலமாகவே பார்க்கப்படுகிறது. இந்திய விவசாயத்தின் முதுகெலும்பாக விளங்குவது தென்மேற்கு பருவமழை காலமாகும். எல்நினோ தீவிரமடையும் ஆண்டுகளில் இந்த வழக்கமான பருவமழை பொழிவு பெருமளவில் பொய்த்து போகிறது அல்லது கால தாமதமாகவே தொடங்குகிறது. மழைப்பொழிவில் ஏற்படும் இந்த மாற்றம் நாட்டின் ஒட்டுமொத்த நீர் ஆதாரங்களையும் வற்ற செய்கிறது. ஆறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகளில் நீர் இருப்பு குறைவது ஒரு புறம் இருக்க, நிலத்தடி நீர் மட்டமும் மிக வேகமாக கீழ்நோக்கி செல்கிறது. இத்தகைய சூழல் பாசன வசதி கொண்ட நிலங்களையும் வானம் பார்த்த பூமிகளையும் ஒரே நேரத்தில் வறட்சியின் பிடிக்குள் தள்ளுகிறது. எல்நினோ போன்ற இயற்கை சீற்றங்களை முற்றிலுமாக தடுக்க முடியாவிட்டாலும் முறையான திட்டமிடல் மூலம் அதன் தாக்கத்தை குறைக்க முடியும். பாரம்பரிய நீர் மேலாண்மை முறைகளை தாண்டி சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நுட்பங்களை நோக்கி விவசாயத்துறை நகர வேண்டியது அவசியமாகிறது. தண்ணீர் பற்றாக்குறையை தாங்கி வளரக்கூடிய சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகளை மாற்று பயிர்களாக பயிரிடுவது மண்ணின் வளத்தையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் காக்கும். கூட்டு முயற்சியும் விழிப்புணர்வும் மட்டுமே இத்தகைய பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான நிலையான தீர்வாக அமையும்.
4: நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில். இதுவரைக்கும் உங்க கூட ஆர்ச்சி ரேவதி பிரியாணம். சில நூல்களில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
5: பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அனல்மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்புடைய 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மகாராஷ்டிரா

0: ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கங்கள் சொல்லிட்டு ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி முதன் முதலில் எந்த ஆண்டில் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 9585800103 அப்படின்ற நம்பருக்கு.

8 நிமிஷம் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த காமன்வெல்த் போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. காமன்வெல்த் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. 2026 காமன்வெல்த் போட்டி இப்போ எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோ அப்படிங்கிற நகரில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜூலை 23 ஆகஸ்ட் 2 வரைக்கும் இந்த போட்டிகள் நடக்குது. தொடக்கத்தில் இது பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 1978 இயர்லேருந்து காமன்வெல்த் போட்டிகள் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக பேர் மாற்றப்பட்டுச்சு. இந்தியா முதன் முதல்ல 1934 லண்டன் போட்டிகளில் பங்கேற்றுச்சு.

0: காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். தேவா கிருஷ்ணராஜ் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் அகத்தியன், இசை தேவா.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து மீண்டும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: காமன்வெல்த் விளையாட்டு போட்டி முதன் முதலில் எந்த ஆண்டில் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து சரியான விடை அனுப்பிட்டு இருக்காங்க. இந்தியாவோட இந்த காமன்வெல்த் பதக்கத்தை மல்யுத்த வீரர் ரஷித் அன்வர் 1934 ஃபர்ஸ்ட் டைமாக ஜெயிச்சாரு. சரி, இந்த காமன்வெல்த்தில் என்னென்ன மாதிரியான போட்டிகள்லாம் இருக்கும் அப்படின்னா, தடகளம், நீச்சல், பேட்மிண்டன், பாக்ஸிங், ரெஸ்லிங், வெயிட் லிஃப்டிங், ஹாக்கி, அப்புறம் டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி இன்னும் பல போட்டிகள் நடத்தப்படுது. இந்தியா இதுவரைக்கும் ஒரு தடவை மட்டும்தான் இந்த போட்டியை நடத்தியிருக்கு. 2010 வருஷத்தில் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த காமன்வெல்த் போட்டியில் இந்தியா 101 பதக்கங்களோட வரலாற்று சாதனையாக 2வது இடத்தை பிடிச்சது. ஒலிம்பிக்குக்கு அடுத்தபடியாக காமன்வெல்த் நாடுகளினுடைய திறமையை உலகுக்கு காட்டும் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா தான் இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளாக இருக்குது. சரி, நம்ம நிகழ்ச்சியில் வந்து சரியான விடை யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருப்பூர் இளங்கோ நகர்லேருந்து அம்பிகாதேவி, சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க, ஹிதேந்திர தாஸ் சொல்லியிருக்காங்க, அடுத்ததாக திண்டுக்கல்லேருந்து நடராஜன், ஜனகன், ரேவதி, தினேஷ்குமார் சொல்லியிருக்காங்க, மல்லிகா மந்த்ராச்சலம்லேருந்து சொல்லியிருக்காங்க, பிரமீளா சென்னையிலேருந்து.

0: வந்து சொல்லியிருக்காங்க. வீராதுரை அரியலூர்லேருந்து, தேவனூர்லேருந்து ஜோதிலக்ஷ்மி, சேரன்மா நகர்லேருந்து ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, இந்த மாதிரி நிறைய நேர்கள் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க.
1: சிறுவாணி தண்ணியப்போ சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கும்.

மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் சம வாய்ப்பு காமன்வெல்த் போட்டிகளில் பாரா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் முக்கிய இடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வரைக்கும் இந்த போட்டிகளில் எவ்வளவு நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா 2 gold, 5 silver, 3 bronze வந்து நம்ம இப்போ வரைக்கும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். நம்மளுடைய கேள்விக்கு நிறைய நேர்கள் சரியான விடை கொடுத்துருக்காங்க. சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி சொல்லியிருக்காங்க, வெள்ளியங்காடிலிருந்து மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரிஷ் சொல்லியிருக்காங்க, ரமண முதலிப்புதூர்லேருந்து சுதாகர், ஜீவா, கணேஷ் சிறுமுகையிலேருந்து சொல்லியிருக்காங்க, சண்முகசுந்தரம் விநாயகபுரம் கோவிலேருந்து சொல்லியிருக்காங்க, பார்வதி கணபதியிலிருந்து, செந்தில் பிரபு திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, கவுண்டம்பாளையம்லேருந்து லாவண்யா, பாப்பம்பட்டியிலிருந்து ரேவதி மகேஸ்வரி தேவி சொல்லியிருக்காங்க, அவினாசிலிருந்து பிரபுதேவி ஸ்ரீ சாய், குகன் நஞ்சுண்டாபுரம்லேருந்து ராயப்பன் அவர் சொல்லியிருக்காங்க, ஜெஃப்ரி ரீனா பாப்பா சாவடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, மலைக்கவுண்டன் பாளையம்லேருந்து விமலா வேணுகோபால் பூபனா சொல்லியிருக்காங்க, சிங்கானல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன், கணக்கம்பாளையம்லேருந்து பாலசுப்ரமணியம் கல்பனா மகேஸ்வரன் கிருத்திகா பிரணவ் சொல்லியிருக்காங்க, வரதராஜ் கீதா சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஹோப் காலேஜிலேருந்து பிரணயா குகன், கஞ்சம்பட்டியிலேருந்து சண்முகம் ஆனந்தம் ராமசாமி சிவபாகியம் காமநாயக்கம் பாளையம்லேருந்து, சூலூர் கோயம்புத்தூர்லேருந்து கணேஷ்மூர்த்தி சொல்லியிருக்காங்க, சண்முக சுந்தரம் ரமணம் முதலிப்புதூர்லேருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலேருந்து, கோவை காந்திபுரத்துலேருந்து ஜஸ்டின் திரவியம் சொல்லியிருக்காங்க, அவினாசி ராயம்பாளையம்லேருந்து பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்காங்க, பட்டுக்கோட்டையிலேருந்து ராபர்ட் இளமாறன் சொல்லியிருக்காங்க, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து வி என் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையம்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஆலாங்கொம்புலேருந்து விஜயகுமார் உமா மகேஸ்வரி ஜெய் ரித்விக் கனிஷ்க் அபினவ் சொல்லியிருக்காங்க, மணக்கடவுலேருந்து கார்த்திக் கீதாஞ்சலி ஸ்ரீனிஹா அத்விக் சொல்லியிருக்காங்க, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம்லேருந்து நங்கவள்ளியிலேருந்து ராஜாராம் இன்னும் நிறைய நேர்கள் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டி முதன் முதலில் எந்த ஆண்டில் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா, 1930 தான் இந்த விளையாட்டு போட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ஹாமில்டன் அப்படிங்கிற நகரில் வந்து இந்த விளையாட்டு போட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. காமன்வெல்த் போட்டிகளோட 100வது வருஷ விழாவை குறிக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சென்டினரி கேம்ஸ் வந்து இந்தியாவினுடைய அகமதாபாத் நகரில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு சரியான விடை சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சார்பா வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கண்ட

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நம்ம ரெயின்போ எஃப்எம் 103ல
4: இந்த ஹெப்படைடிஸ் பி வைரஸ், சி வைரஸ் அதுதான் உயிர்கொல்லி இந்த வைரஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பாதிச்சதுன்னா இப்போவுமே கிரானிக் ஹெப்படைடிஸில் 6 மாதத்துக்கு மேலே சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகும், சில பேர்த்துக்கு லைஃப் லாங் இருக்கும்.
3: இன்று உலக ஹெப்படைடிஸ் தினத்தையொட்டி காலை 9 மணிக்கு ஹெப்படைடிஸ் குறித்த விழிப்புணர்வு தகவல்களையும் நோய் தடுப்பு முறைகளையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். மறக்காமல் கேளுங்கள்.

முத்து திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், தேனி குஞ்சராம்மாள், ஃபெபி மணி பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நேரம் 8:49. நேர்களை, இன்னைக்கு சின்ன தடாகம் துணை மின் நிலையத்துல பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால காலையில 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும் அப்படின்னு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து அறிவிப்பு வந்திருக்கு. நேர்களை, இன்னைக்கு காலையில 11:30 சாய்வு நாற்காலி நிகழ்ச்சியில மூத்தோருக்கான நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் சபா நடேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 8:50. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வங்க நாவலாசிரியர் சரத் சந்திரர் ஒரு நண்பர் அவர்கிட்ட வந்தார். வழக்கமா எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் கேட்குற ஒரு கேள்வியை கேட்டார். நீங்க எழுத்துத்துறைக்கு வந்தது எப்படி? இதுதான் கேள்வி. அதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்னார் சரத் சந்திரர். சும்மா சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார் வந்தவர். சரி சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். நான் வந்து ரங்கூனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சம்பளம் பத்தில், வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலசரக்கு கடை வைக்கலாம்னு நினச்சேன். என்னால் மளிகை கடை வச்சு சரியாக நடத்த முடியுமாங்கிற சந்தேகம் என் மனைவிக்கு. அதை சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக சில பொருள்களின் அளவு, அதோடய விலை, இப்படி சிலதை சொல்லி எல்லாத்தையும் மனக்கணக்காக கூட்டி போட சொன்னாங்க. என்னால் சரியாக கூட்டி சொல்ல முடியல. உங்களால் மளிகை கடை நடத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னார். கேட்டவருக்கு சிரிப்பு வந்துட்டு தான். சரத் சந்திரர் ஒரு பக்கம் சீரியஸான நாவல்கள் சிறுகதைகள் எழுதியிருந்தாலும் அவருடைய இன்னொரு பக்கம் வேறு விதம். நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுதும் சரி, அவர்களுக்கு கடிதங்கள் எழுதும்போதும் சரி, கேலியும் கிண்டலும் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும். காந்திஜி ஒரு சமயம் கல்கத்தாவுக்கு வந்திருந்தார். தேசபக்தர்கள் பல பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சரத் சந்திரரும் அங்கே இருந்தார். கிரண் சங்கர் ராய் அப்படிங்கிறவரும் அங்கே இருந்தார். அவர் சொன்னாராம், காந்திஜியோட பழகிய முதல் வங்காளி நான் தான். போயர் யுத்த காலத்தில் இவர் வந்து லண்டனுக்கு வந்திருந்தப்போ என்கிட்ட தான் வங்காள மொழி கற்றுக்கிட்டார் அப்படின்னாராம். உடனே சரத் சந்திரர் காந்திஜியை பார்த்து, இவர் உங்களுக்கு வங்காள மொழி கற்றுக் கொடுத்தது உண்மைதானா அப்படின்னாராம். ஆமான்னாராம் காந்தி. அதனால தான் உங்களால் வங்காள மொழி கற்றுக்க முடியல அப்படின்னாராம். எல்லாரும் சிரித்தாங்களாம். சரத் சந்திரர் சாம்தாபேர் அப்படிங்கிற கிராமத்தில் தங்கியிருந்தார் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக.

0: அதுக்காக வந்து ஒரு கல்கத்தாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக புறப்பட்டார். அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து யாரோ அவரை கூப்பிட்டாங்க. இப்படி கூப்பிட்டவரை பார்த்து இன்னொருத்தர் யாரோ அதட்டி இருக்கிறாங்க, போகிறவரை ஏன் இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஏன் கூப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்கார் சரத்சந்திரர். புறப்படுறவங்கள பின்னாடி இருந்து கூப்பிடுறது அபசகுனம், போகிற இடத்துல ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அவர். உடனே சரத்சந்திரர் சொன்னாராம், இதோ இவங்க என்னை இலக்கிய கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்களே, இதை விட வேறு என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னாராம். இப்படி சரத்சந்திரருக்கு இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு உண்டு. அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார், அங்கே ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சரத்சந்திரருக்கு இயல்பாகவே கச்சேரியில் நீண்ட ஆலோசனையெல்லாம் கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது, அதனால் மெதுவாக பாட போகிறவர் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கார். அவருக்கு ரொம்ப நல்லா பாட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சரத்சந்திரர், பாட தெரியுங்கிறது சரி, பாட்டை நிறுத்த தெரியுமா அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னாரா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தையொட்டி ஹெப்படைட்டிஸ் குறித்த விழிப்புணர்வு, கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஒன்பது மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விக்ரம் ஒன்று ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் கலந்துரையாடினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3

0: வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:03.
3: உற்சாகமான மற்றும் இனிய காலை வணக்கம் நேர்களே. நம்ம உடல்ல ரொம்ப அமைதியா ஓய்வில்லாமல் செயல்படும் ரொம்ப முக்கியமான உறுப்புகள்ல ஒண்ணு வந்து கல்லீரல். ஆனா அது பாதிக்கப்படுற வரைக்கும் அதோட முக்கியத்துவம் நம்மள பல பேருக்கு தெரியறதில்ல. கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் ஹெப்படைட்டிஸ் பற்றின விழிப்புணர்வு ரொம்பவே அவசியமானது. உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தை ஒட்டி ஹெப்படைட்டிஸ் பற்றிய பல பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், ஒரு வருஷமும் ஜூலை 28ஆம் தேதி உலக ஹெப்படைட்டிஸ் தினமா கடைபிடிக்கப்படுது. இதனோட நோக்கம் என்ன? முதல்ல ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்ன, இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: கமிங் டு ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, லிவர் கல்லீரல் வீக் அடைகிறது, இல்லை கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப இந்தியாலேயும் சரி உலக அளவுலேயும் சரி ரொம்ப முக்கியமான காரணம் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் வைரஸ் அப்படிங்கிறது. அடுத்தது ரெண்டாவது காரணம் ட்ரிங்க்ஸ், இல்லை தேவையில்லாத மருந்துகள் எடுத்துக்கும் போது வரலாம், இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி சில பேர்த்துக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது தன்னோட லிவரவே பாதிக்கும், அதனால நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ்ங்கிறது இப்போ மெயினாக இந்த தினத்தை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லுவார், 1965 அவர் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னு ஒரு கொடூரமான ஒரு வைரஸை கண்டுபிடிச்சார். அந்த வைரஸ் ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அந்த வைரஸ் பாதிச்சதுன்னா லிவர் கேன்சருக்கு உலக அளவில் ரொம்ப முக்கியமான காரணம் அந்த வைரஸ்னால தான் இருந்துச்சு. இப்போயும் உலக அளவில் எடுத்துகிட்டிங்கன்னா டேட்டாவில் ப்ரெசன்ட் டேட்டா எவ்ரி 30 செகண்டுக்கு ஒருத்தர் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால் உயிரிழந்துட்டுருக்காரு. ஸோ அந்த வைரஸை கண்டுபிடிச்சி அதுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் தான் ப்ளூம்பர்க்குங்கிறவர். அவர் பிறந்த தினத்தை தான் இப்போ வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒரு வருஷமும் நம்ம ஒரு தீம் வச்சு அதை நோக்கி நம்ம பயணித்து அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணி எலிமினேட் பண்ணுற லெவலில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இந்த வருஷத்தான தீம் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் பிரேக் இட் டவுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அர்பன் பாப்புலேஷன், நம்ம இங்கே சிட்டியில் இருக்கிறனால நம்ம எல்லாத்துக்கும் நினச்சா இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறோம், இதை டெஸ்ட் பண்ணணுன்னா டெஸ்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம். பட் கிராமப்புற மக்கள், மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. இது மாதிரி லிவரை பாதி, கல்லீரலை பாதிக்கும், இது ஒரு உயிர்கொல்லி வைரஸ் இப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவேர்னஸ்ஸே இருக்காது. ஸோ இந்த வருஷத்தோட டார்கெட் என்னென்னா, கம்யூனிட்டி அவுட்ரீச் பண்ணுறோம். யாருக்கும் எந்த பேரியரும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சமமாக போயிட்டு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கான தேவையான தடுப்பூசிகள் போடணும். இதுதான் வந்து இந்த வருஷத்தோட தீமா இருக்குது, லெட்ஸ் பிரேக் இட் டவுன் அப்படிங்கிறது தான்.
3: ஓகே டாக்டர், எதனால இந்த அளவுக்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, இந்த வைரஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: ஹெப்படைட்டிஸ் வந்து ரெண்டு வகையாக இருக்கும், அக்யூட் ஹெப்படைட்டிஸ், க்ரானிக் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறது முக்கியமான இந்த உலக தினம் வந்து ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பற்றி. அது 5 வகையான வைரஸ் இருக்குது, ABCDEன்னு சொல்லுவாங்க. அதில் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இ வைரஸும் அக்யூட்னு சொல்லுவாங்க, பி அண்ட் சிடியை வந்து க்ரானிக்னு சொல்லுவாங்க. ஏன் அது முக்கியத்துவம், ஏ அண்ட் இ வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல டக்குன்னு வெளியில் சாப்பிட்றோம், டக்குன்னு மஞ்சக்காமல் வரும், உடம்பு சோர்வு வரும், வயிறு வலி அப்படின்னு வருவாங்க. டக்குன்னு ஒரு 1 மாதத்துக்குள்ளே அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாகி அப்புறம் தன்னாலே அது சரியாயிரும். இதுதான் வந்து அக்யூட் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவோம். க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் சி வைரஸ், அதுதான் உயிர்கொல்லி இந்த வைரஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பாதிச்சதுன்னா இப்போவுமே க்ரானிக் ஹெப்படைட்டிஸில் 6 மாதத்துக்கு மேலே சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகும், சில பேர்த்துக்கு லைஃப் லாங் இருக்கும். அது ஏன் வந்து ரொம்ப பயந்துக்கக்கூடிய விஷயமானு கேட்டிங்கன்னா, பயந்துக்கக்கூடிய விஷயம் இல்லை, இப்போ நவீன வேக்சினேஷன் இப்போ டெஸ்டிங் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்துருச்சு. முன்னாடி காலத்தில் அது ஏன்னா அதோட அறிகுறியே தெரியாது. லிவர் 80% டேமேஜ் ஆகியிருந்தாலும் மிச்சம் 20% வச்சு லிவர் தன்னால் பார்த்துக்கும். அதான் லிவரோட ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லீரலோட ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி தான் நம்ம உடம்பு உறுப்புலேயே அதிகபட்சமாக இருக்கிறது. ஸோ எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் 20% 10% வச்சே அது ஃபுல் வேலையை பார்த்துக்கும். அதனால் அதோடய அறிகுறியே நமக்கு தெரிய வராது. 100% டேமேஜ் ஆனோடனே தான் அறிகுறி தெரிய வரும்.

0: ஸோ அதனால் அது பயந்துக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி கருதிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் டெஸ்டிங் எல்லாம் வந்து இந்த அவேர்னஸ்லாம் நம்ம பரப்புறதுனால கொஞ்சம் ஏர்லியாக எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிக்க சொல்கிறோம். எல்லாத்தையும் நம்ம வேக்சினேஷன் தடுப்பூசியெலாம் போட்டு கண்ட்ரோலில் இப்போ கொண்டு வர ட்ரை பண்ணுறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த அறிகுறிகள் அப்படின்னு சொன்னீங்க, ஸோ என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்?
0: ஹெப்பாட்டிட்டிஸ், இப்போ வைரஸ்னால ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை ட்ரிங்க்ஸ் தண்ணி அடிக்கிறதுனால அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வருது, கல்லீரல் வீக்கம் அடையுதுன்னா அதோட முதல் அறிகுறி ஒன்று வயிறு வலி இருக்கும். ஏன்னா லிவர் வீக் அடைஞ்சிருக்கும், ஸோ கண்டினியூஸாக வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உடம்பு சோர்வடையும், ரொம்ப டயர்டாக எக்ஸஸாக அப்படியே ஒரு வைரல் காய்ச்சல் வந்தால் எப்படி ஒரு டயர்ட்னஸாக அப்படி மாதிரி படுத்துகிட்டே இருப்பாங்க. உமட்டல் வாந்தி வர்றது, இதெல்லாம் முன் அறிகுறிகளாக இருக்கும். இதை தாண்டினோடனே கொஞ்சம் நாட்களில் என்ன ஆகும்னா மஞ்சள் காமாலை வரும். மஞ்சள் காமாலைங்கிறது நோய் கிடையாது, அது ஒரு அறிகுறி. எப்போதுமே நம்ம மஞ்சள் காமாலை ஒரு நோயாக நினச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். மஞ்சள் காமாலை இதோட அறிகுறி, லிவர் வீக்கத்தினால வரக்கூடிய அறிகுறி. அது எதுனால வேணாலும் வரலாம், இதில் காமனாக வைரஸ்னால வரும். ஸோ மஞ்சள் காமாலை, கண் மஞ்சள், யூரின் மஞ்சளாக போகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஹெப்பாட்டிட்டிஸாக இருக்கும், வைரஸாக இருக்கும் அப்படின்னு போனாலே ஹாஸ்பிட்டலில் போனாலே உடனே டெஸ்டிங் பண்ணி நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆகும்.
1: ஓகே டாக்டர், பொதுவாக இது எந்த வயசில் வரலாம்?
0: ஆக்சுவலாக ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ்க்கு இந்த வயசுன்னு ஒரு இதே கிடையாதுங்க. பிறந்ததுலேருந்து கடைசி நாட்கள் வரைக்கும் எனி டைம் வரலாம். ஏன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் இ வைரஸ்ங்க பரவுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுலேயும் நம்ம எடுத்துக்கிற தண்ணியிலையும் வரும். நம்ம பாயில் பண்ணாமல் குடிக்கிற தண்ணி, அடிக்கடி ஹோட்டலில் போய் சாப்பிட்ற சாப்பாடுகள், அதில் ரொம்ப ஒரு அசுத்தமான ஒரு நீர், இல்லைனா சாப்பாடில் அவங்க சமைக்கும்போது நல்ல ஒரு ப்ராப்பரான தண்ணி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏஇ ஈஸியாக வந்துடும். ஸோ அப்போ யார் வேணாலும் சின்ன வயசுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் யார் வேணாலும் வெளியே போய் சாப்பிடுவாங்க. ஸோ யாருக்கு வேணாலும் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏஇ வரலாம். ஆனால் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் கொஞ்சம் குழந்தைகளுக்கு ரொம்ப காமனாக வரும், ஏன்னா அவங்க தான் அப்பப்போ வெளியே சாப்பிடும்போது ஈஸியாக வரும். ஹெப்பாட்டிட்டிஸ் இ வைரஸ் யாருக்கு அதிகமாக தாக்கத்தை உண்டாக்குன்னா ப்ரெக்னென்சி ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரெக்னென்சி ஃபீமேல்ஸ்க்கே நாங்கள் அப்ரண்ட்டாக கொஞ்சம் மஞ்சள் காமல் இருந்தாலும் இதை டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் பிசி, அதுதான் க்ரானிக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடம்புலேயே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய வைரஸ், ரொம்ப டேஞ்சரான வைரஸ். அது ரத்தம் மூலமாகவும் நம்ம உடம்பில் பாடி ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்தத்துலேருந்து ரத்தம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கிற வைரஸ் தான் ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ்னு. இப்போ ஹெப்பாட்டிஸ் பி ரத்தத்துலேருந்து ரத்தம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா, முன்னாடி காலத்தில் ஒருத்தவங்களோட இன்ஃபெக்ட் ஆன பேஷண்ட்டோட ரத்தத்தை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போடும்போது ஒரு இன்ஜெக்ஷன் வச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு போடும்போது வந்துச்சு. இல்லைன்னா இப்போ ப்ரொசீஜர், மேஜரான ஏதோ ஒரு ப்ரொசீஜர், பல் எடுக்கிறது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஏதோ பண்ணுறாங்க, அடுத்து இன்னொரு பேஷண்ட் போய் படுத்து பண்ணும்போது ப்ராப்பராக ஸ்டெரிலைசேஷன் பண்ணலைன்னா இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ 90களுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சு எல்லா பிளட்டுக்கும் ஸ்க்ரீன் பண்ணணும், இந்த வைரஸ்ஸு எல்லாத்துக்கும் இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இப்படி பண்ணணுன்னு, அதோட இது வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு.
1: ஓகே டாக்டர், இந்த ஹெப்படைஸ் தினத்தையொட்டி நம்ம லிசனருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கோல்டன் வேர்ட்ஸ்னா என்ன டாக்டர்?
0: ஸோ நான் சொல்லக்கூடிய மெசேஜும் அதே தான், எல்லோரும் ஒருக்கா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் இ வைரஸ் ப்ரிவென்ஷன் பண்ணோன்னா சிம்பிள், எப்போதுமே வீட்டில் இருக்கிற தண்ணி, மேக்ஸிமம் வீட்டில் இருக்க சாப்பாடு குடிங்க, பாயில் பண்ண விஷயங்கள் மட்டும் சாப்பிடுங்க, முடிஞ்சளவுக்கு அவுட் சைட் ஃபுட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இது பண்ணாலே முக்கால்வாசி ஹெப்பாட்டிட்டிஸ் ஏஇ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெப்பாட்டிட்டிஸ் பிசி வந்து அதுதான் ரொம்ப தொந்தரவு உண்டாக்குறது. ஹெப்பாட்டிட்டிஸ் பியை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, எல்லாருமே ஒருக்கா டெஸ்ட், ஃப்ரீயாக டெஸ்டிங், எங்கே போனாலும் ஃப்ரீயாக டெஸ்டிங் பண்ணிக்கலாம். அது பண்ணிக்கிட்டு அந்த டெஸ்ட்டு பண்ணுறோம், நெகட்டிவ்னு தெரியுதா, ஒரு தடுப்பூசி போட்டு வந்துட்டோன்னா நமக்கு லைஃப் லாங் ஒரு கேன்சர் வராததை நம்ம தடுக்கிறோம், ஒரு ப்ரிவென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. இதை பண்ணாலே முக்கால்வாசி நம்ம இது சேஃபாக இருக்கலாம். ஹெப்பாட்டிட்டிஸ் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா க்யூருங்கிறது இருக்குது, அது கொஞ்சம் பெரிய பயந்துக்கூடிய விஷயம் இல்லை. கொஞ்சம் போய் டெஸ்ட் பண்ணுறோம், அது பாசிட்டிவ்னாலும் க்யூர் பண்ணிடலாம், 3 மாதத்தில் வைரஸை இது பண்ணிடலாம். ஸோ கெட் எவ்ரி ஒன் வேக்சினேட்டட், எல்லாரும் இதுக்கான தடுப்பூசியை போட்டுக்கோங்க, போட்டாலே இதை நல்லா கம்யூனிட்டி லெவலில் நம்ம இது ப்ரிவென்ஷன் பண்ணிடலாம்.
1: ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தையொட்டி நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்காக.
0: தேங்க்யூ.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தையொட்டி ஹெப்படைட்டிஸ் குறித்த விழிப்புணர்வு தகவல்களையும் நோய் தடுப்பு முறைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: புதுசு புதுசா வந்திருக்கு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: குட் மார்னிங் FM Rainbow 103 கோவையில் இன்னைக்கு கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு உங்களோட விருப்பமான பாடல்களை வந்து கேட்டு ரசிக்கலாம். எந்த மாவட்டத்தில் இருந்த நேயர்கள் கூப்பிடணும் அப்படின்னா ஈரோடு மாவட்ட நேயர்கள். எப்படின்னா 04222312103 அல்லது 04222312704 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணை கழிச்சு உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட RJ ரேவதி பிரியா.

0: ஷிராஜ் இசையில் கார்த்திக் மேகா பாடின பாட்டு நாம் முத்துக்குமாரோட பாடல் வரிகளை ஏழாம் அறிவு படத்தில் இருந்து கேட்டோம். நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். நம்ம FM ரெயின்போ 103 கோவையில் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்காக ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கோணமலை ஆனந்தன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: எந்திரன் படத்துல இருந்து கிளி மாஞ்சாரோ.
0: ஓகே, கேட்டு ரசிங்க.
1: நன்றி.

0: இன்னை கோனே ஜாவத்தலி மற்றும் சின்மயி பாடின பாட்டு ஏ ரஹ்மான் இசையில எந்திரன் படத்துல இருந்து கேட்டோம். பாடலாசிரியர் பா விஜய். நேற்று 9:26 நம்ம நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு சவுட்டு பாளையத்துல இருந்து செல்வா பேசுறேங்க மேடம்.
0: உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: அவள் வருவாளா படத்துல இருந்து சேலையில வீடு கட்டுவாங்க பாடல்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கமே இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்திலிருந்து நேயர்கள் பங்கு பெறலாம். 04222312103 அல்லது 04222317046 இந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணை கழிச்சு உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம்.

ஆர் ஜெயதேவ் ஜானகி ஐயர் பாடின பாட்டு மாவீரன் படத்தில் இருந்து எம் எம் கீரவாணி இசையில் பாலியின் வரிகளில் கேட்டோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெற போகிற நேயர், வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: மேடம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பசுவாளையத்துலேருந்து மோகன் பேசுறேங்க மேடம்.
1: மோகன், உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
0: மேடம், எனக்கு வந்து பிகில் இருந்து சிங்கப்பெண் சாங் மேடம்.
1: ஓகே, உங்களுக்கு
0: எல்லா பெண்களுக்காக நான் செலிப்ரேட் பண்றேன் மேடம்.
1: கண்டிப்பா உங்களுக்காக எல்லாருக்கும் இந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு ரசிங்க.

0: ரஹ்மான் மியூசிக்ல ஏரகம் மற்றும் சாஷா திருப்பதி பாடின பாட்டு விவேக்கின் வரிகள்ல பிகில் படத்துல இருந்து கேட்டோம். நேரம் 9:45 நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
1: ஹலோ,
0: கேக்குதுமா? லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் என்ன?
1: ஈரோடு மாவட்டம் சக்திவட்டம் தொட்டம்பாளையம் நதியாங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்க?
1: தொடரி படத்துல இருந்து போன உசுறு வந்துருச்சு அந்த படம்.
0: ஓகே, உங்களுக்கு அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. அழைத்து பேசியதற்கு நன்றி. ஓகே.

0: கலைச்சரன் ஸ்ரேயா கோஷல் பாடின பாட்டடி மானேன் இசையில யுகபாரதியின் வரிகள்ல தொடர் இப்படத்துல இருந்து கேட்டோம்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
0: ஆகாஷ்வாணி ரெயின்போ 103 கோவில 9:51 நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு ஈரோடு மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 04222317046 அல்லது 2312013.

0: சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில், கபிலனின் வரிகளில் பிரதீப் குமார் பாடின பாட்டு பிட்ஸா படத்தில் இருந்து கேட்டோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ். 9:55 நாம் இணைஞ்சிருக்கோம் நிகழ்ச்சியில். இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் குளத்தூர் பக்கத்துல பேசுறேன் மேடம்.
0: பேர் சொல்லுங்க. ஈஸ்வரன், உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: சூப்பர் ஸ்டார் ஜெயலலிதா படத்துல இருந்து கவலைய பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு ரசிங்க.
1: சரிங்க.

0: ஆயிரம் உத்ரவிச்சந்திர இசையில் அருண் ராஜா காமராஜ் வரிகளில் ஷில்பாராவ் பாடின பாட்டு ஜெயிலர் படத்திலிருந்து கேட்டோம்.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேர்களே, இன்று முற்பகல் 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபா நடேசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. கேட்க தவறாதீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15 கோடியே 89 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாட்டில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியாராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குட்டி கிராமங்களை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம எந்த ஊரை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பார்த்தீங்களா, பேசிகிட்டே இருந்ததில் ட்ரெயின் வந்ததை கூட கவனிக்கல பாருங்களேன். சரி, எல்லோரும் முதல்ல ட்ரெயினில் ஏறுங்க, போக போக நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, எல்லோரும் என் கூட சுற்றி பார்க்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம எங்கே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க செண்பகத்தோப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை முறை, தொழில், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம நேரில் போய் தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம போய் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு 8 மணி நேரம் ஆகும். நம்ம ஒரு பாட்டு கேட்டே போகலாமா?

மணி 10 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்ருக்கீங்க. போவோமா ஊர் கோலம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செண்பகத்தோப்பு அப்படிங்கிற ஊருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நம்ம இறங்கிட்டோம். இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நம்ம பஸ்ஸில் தான் போயாகணும். இப்போது நம்ம பஸ் ஏறிடலாமா? பஸ் ஏறினதுமே பாருங்களேன், நகரத்தோட சத்தம் மெதுவாக கம்மியாயிட்டே இருக்குது. ஆஹா, இங்கே வந்ததுமே பால்கோவா ஸ்மெல் எப்படி வருது பாருங்களேன். சரி, நம்ம திரும்பவும் கோயம்புத்தூருக்கு போகும்போது பால்கோவா வாங்கிட்டு போகலாம். எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் வந்துட்டு பால்கோவா வாங்காமல் போக முடியும்? அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே பாருங்களேன், சுற்றியும் பச்சை பசேல்னு வயல், அதுக்கு நடுவில் வீடு, பெரிய பெரிய மரம், வளைஞ்சு வளைஞ்சு போகிற ரோடு, காடு, தோப்பு அப்படின்னு ஊரே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அங்கங்கே ஆடு மாடு மேய்கிறது, பம்பு செட்டில் விளையாடிட்டு இருக்க குழந்தைங்க, முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மேற்கு தொடர்ச்சி மலை, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். மாங்காய் தோப்பில் மாங்காய்லாம் நிறைய இருக்குது, போகிறப்போ நம்ம மாம்பழமும் வாங்கிட்டு போயிடலாம். சரி, நம்ம வந்து செண்பகத்தோப்பு வந்துட்டோம், இப்போ பஸ்லேருந்து கீழே இறங்கிடலாமா? இப்போது நம்ம செண்பகத்தோப்பு கிராமத்துக்குள்ளே நுழைய போகிறோம். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் நடந்து தான் போகணும், அதனால் பார்த்து கவனமாக வாங்க. பாருங்களேன், இந்த ஊருக்குள்ளே வந்ததும் வண்டி ஹார்ன் சத்தம் ஒன்றுமே கேட்கல, கூட்ட நெரிசல் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குல்ல. அதுக்கு பதிலாக பறவைகளோட சத்தம், இலைகள் அசைகிற சத்தம், தூரத்தில் ஓடக்கூடிய தண்ணீரோட சத்தம் அப்படின்னு நிறைய இந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எல்லா வீடும் பாருங்களேன், ரொம்ப வித்தியாசமாக பழமையான வீடுகள் மாதிரி கட்டியிருக்காங்க. பாதி பேரோட வீட்டில் பெரும்பாலும் நெசவு தான் தொழிலாக இருக்குது பாருங்களேன், இன்னும் பாதி பேர் விவசாயம் பண்ணுறாங்க. சரி வாங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் நடப்போம். இப்போ எல்லாரும் கொஞ்சம் மரத்தோட அந்த மரக்கிளையை பாருங்களேன், ஏன்னா இந்த காட்டோட ஒரு அதிசயம் அங்கே தான் இருக்குது. யார் சொல்கிற அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சாதாரண அணில் கிடையாதுங்க, சாம்பல் நிற ராட்சத அணில் இந்த ஊரில் தான் இருக்குது. சாதாரண அணிலை விட பல மடங்கு பெருசு, வாலை மட்டும் பார்த்தாலே அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவர வேகம் பார்க்கவே கண்ணு மிக்கிற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி இந்த அணில பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 1989 வருஷம் இந்த சரணாலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம இங்கே நிற்கிற காடு சாதாரண காடு கிடையாது. ஒரு 480 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டர் முதல் 2010 மீட்டர் உயரம் வரைக்கும் பரவி இருக்கு. இதுக்கு நடுவில் தான் இந்த செண்பகத்தோப்பு அமைஞ்சிருக்கு. இங்கே தான் இப்போ நாம் நின்றுட்டுருக்கோம். ஒரு பக்கம் பாருங்களேன், பெரியாறு புலிகள் காப்பகம் இருக்குது.

பக்கம் மேகமலை எவ்வளோ பெருசா அழகா இருக்கு பாருங்களேன். அதாவது விலங்குகளுக்கே ஒரு பெரிய ராஜ்யம் மாதிரி இருக்குல்ல. சரி, இன்னும் கொஞ்சம் உள்ள போலாமா? நடந்து போகும்போது ஏதாவது பெரிய காலடி தடம் தெரிஞ்சதுன்னா பயப்பட வேணாம். ஏன் அப்படின்னா அது யானையோடதாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த காட்டில் யானைகள் நிறையா இருக்குது. சிறுத்தைகள் இருக்குது, மான் இருக்குது, காட்டுப்பண்ணி இருக்குது, சிங்கவால் குரங்கு இருக்குது, நீலகிரி லங்கூன் இருக்குது. இந்த மாதிரி பறக்கும் அணில் கூட நிறையா இருக்குது. ஆனால் அவங்க எல்லோரும் நம்மளை

சிங்கவால் குரங்கு இருக்குது, நீலகிரி லங்கூன் இருக்குது, இந்த மாதிரி பறக்கும் அணில் கூட நிறையா இருக்குது. ஆனால் அவங்க எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்களே தவிர நம்ம கண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரம் தென்பட மாட்டாங்க. அதுதான் இந்த காட்டு வாழ்க்கையோட ரகசியம். சரி, இப்போ கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்களேன், ஏதோ தண்ணி ஓடுற சத்தம் கேட்குதில்ல, வாங்க அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், பேச்சியம்மனோட கோயிலோட தெரியுது. ஆஹா, இந்த தண்ணீரை பாருங்களேன், கண்ணாடி மாதிரி எவ்வளோ தெளிவாக இருக்குது. இங்கே காலை நினச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்தா போதும், மனசில் இருக்கிற பாதி பிரச்சனை மறந்துடும் போல. இருங்க, இங்கே நின்று நம்ம எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். அடடா, இங்கே பாருங்களேன், கிளிமூக்கு மாங்காயி. வாங்க ஒரு பாட்டு கேட்டுட்டே இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டே இந்த செண்பக தோப்பை சுற்றி பார்க்கலாம்.

0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய செண்பகத்தோப்பு அப்படிங்கிற ஊரை தான் நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நாம கொஞ்சம் அப்படியே மலையை நோக்கி மேல போக போறோம். சோ அதனால எல்லாரும் கொஞ்சம் கவனமா வாங்க, ஏன்னா பாதை கொஞ்சம் ஏற்றமா தான் இருக்கும். ஆனா மேல போனதுக்கு அப்புறம் கிடைக்க போற காட்சி இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு மறக்க வச்சிரும். நம்ம இலக்கு இப்போ என்ன அப்படின்னா, அங்க மேல இருக்கக்கூடிய மீன் வெட்டி அருவிதான். நடக்க ஆரம்பிச்சவனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், கீழே இருந்த வெயில் இங்க அவ்வளவா தெரியாது. மரங்கள் எல்லாம் இயற்கையாவே ஒரு பெரிய குடை மாதிரி நிழல் கொடுக்க ஆரம்பிக்கும் பாருங்களேன். மேல போக போக குளிர் இன்னும் அதிகமாகும், காட்டோட வாசனை இன்னும் அதிகமாகும். கொஞ்சம் அமைதியா நின்று கேட்டு பாருங்களேன் என்னென்ன சத்தம் கேக்குதுன்னு. பறவைகளோட குரல், காத்துல அசையக்கூடிய கிளைகளோட சலசலப்பு. இப்ப கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா, இந்த பாதைகள்ல பல வருஷமா மக்கள் நடந்திருக்காங்க. இந்த காடு எத்தனை கதைகளை பார்த்துருக்கும் அப்படின்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா போதும், காது கொடுத்து கேட்டு பாருங்களேன். ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேக்குதுல்ல, அது வேற எதுவும் இல்லை, அந்த அருவியோட சத்தம் தான். நம்ம இன்னும் அருவியை பார்க்கவே இல்லை, ஆனா அருவி நம்மளை வரவேற்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா. சரி வாங்க கொஞ்ச தூரம் வேகமா நடந்து போலாம். அதோ பாருங்களேன், நம்ம வந்துட்டோம். மீன் வெட்டி அருவி நம்ம முன்னாடி எப்படி கம்பீரமா நிக்குது பாருங்களேன். மலையோட உயரத்துல இருந்து வெள்ளை நிற தண்ணி கொட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தாலே அவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. இயற்கை வரைந்த ஓவியம் மாதிரி இருக்குல்ல. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. அருவி விழக்கூடிய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா போதும், மனசுல இருக்கிற கவலை கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு போயிரும் இல்லையா. சரி இப்போ நாம ஐயனார் கோயில் போகலாம். இந்த காட்டோட நடுவுல அமைதியா இருக்கக்கூடிய இந்த கோவில் பல வருஷமா இந்த பகுதி மக்களோட நம்பிக்கையின் அடையாளமா இருந்துட்டு இருக்கு. கோவிலுக்குள்ள நுழையும் போது ஒரு விதமான அமைதி கிடைக்குது இல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய சத்தம் இல்ல, யாருக்கிட்டையும் ஒரு அவசரம் இல்ல, இங்க இருந்தாலே மனசுக்கு ஒரு நிம்மதி மட்டும் கிடைக்குது இல்ல. சரி இப்போ ஒரு நிமிஷம் எதுவும் பேசாம சுத்தி பாருங்களேன். அந்த மலையை பாருங்க, எத்தனை 1000 வருஷமா அங்கேயே நின்றுட்டு இருக்கு. இந்த காடுகளை பாருங்க, எத்தனை உயிருக்கு வீடா இருக்கு. அந்த அருவியை பாருங்க, எத்தனை தலைமுறைக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஓடையை பாருங்க, எத்தனை குழந்தைகளோட சிரிப்பை பார்த்துருக்கு. அந்த பறவைகளோட குரலை கேட்டு பாருங்களேன், இயற்கை இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லிட்டே இருக்குல்ல. நகர வாழ்க்கையில மறந்து போன ஒரு அமைதிய இந்த இடம் நமக்கு நினைவூட்டுது இல்ல. இது எல்லாம் சேர்ந்ததுதான் செண்பகத்தோப்பு. இது ஒரு சுற்றுலா தலம் மட்டும் கிடையாது, இது இயற்கையினுடைய அரவணைப்பு அப்படின்னே சொல்லலாம். இது வனவிலங்குகளோட வீடு. சரி நேரமாயிருச்சு, நம்ம ட்ரெயினுக்கும் நேரமாகிரும், வாங்க கிளம்பலாம். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டு பால்கோவா வாங்காம எப்படி போக முடியும்? வழி

நல்ல பால்கோவாவா வாங்கிக்கலாம். கூடவே மாம்பழமும் கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செண்பகத்தோப்போட நினைவுகளோட சேர்ந்து இந்த இனிப்பையும் கொண்டு போகலாம். சரி, இன்னைக்கு நம்ம செண்பகத்தோப்பை சுற்றி பார்த்தோம். மலைகளையும் ரசித்தோம், காடுகளையும் ரசித்தோம், அருவியையும் ரசித்தோம், இயற்கையோட கொஞ்ச நேரம் வாழ்ந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு ஊர் இன்னொரு கதையோட உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு செண்பகத்தோப்பை சுற்றி காமிச்சது உங்கள் ஆர்ஜி மனோன்மணி. நன்றி நேர்களே.

வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மற்றும் FM 103 ரெயின்போ. நாம் இணைந்திருக்கும் இந்த நேரம் கவிதையும் கானமும் ஒலிக்கும் நேரம் இது. சேலை வாழ்க, பண்பாடு வாழ்க, நெசவாளியின் கைவண்ணம் வாழ்க, கைத்தறியின் பெருமை ஓங்குக, பெண்களின் அழகு மலர்க, பாட்டி அணிந்த சேலை, அம்மா அணிந்த சேலை, மகள் அணியும் சேலை, தலைமுறைகளின் நினைவுகளை ஒரே மடிப்பில் சுமக்கும் அழகிய பாரம்பரியம் சேலை. இம்மங்கையர்க்கு சேலை கட்ட துவங்கிய நாளிலிருந்து அப்பாவும் அண்ணன்மார்களும் வாங்கி தந்து கொண்டிருக்கலாம் சேலைகளை. ஆனால் அவைகளெல்லாம் தன் மாமன் வாங்கி தரும் சேலைக்கு ஈடாகுமோ? கவிதையும் கானமும் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் மஞ்சு விரட்டு திரைப்படத்திற்காக வாலியின் பாடல் வரிகள் தேவாவின் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சேலை ஒரு கவிதை, நூல் இலைகள் அதன் எழுத்துக்கள், வண்ணங்கள் அதன் சொற்கள், மடிப்புகள் அதன் வரிகள், அணிகின்ற பெண்ணே அதன் கவிஞர், அழகே அதன் அர்த்தம். பட்டுச்சேலை என்றால் ஜரிகை வேலைப்பாடுகள் இல்லாமலா? பளபளக்கும் ஜரிகை சேலையை அவள் உடுத்தி வந்தால் சலக்கு சலக்கு என்று மனசை ஒரு கலக்கு கலக்கி விடுகிறதோ சூரிய வம்சம். திரைப்படத்திற்காக பழனி பாரதியின் பாடல் வரிகள், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அருண்மொழி சுஜாதா பாடிய பாடல், கவிதையும் கானமும் தரும் அடுத்த பாடல்.

நூலில் நெய்த கதை இது, நூற்றாண்டு வாழும் கலை இது, நம் பாரம்பரியத்தின் பெருமை இது, தலைமுறை காக்கும் சேலை இது, நெசவாளியின் விரல்கள் பேசும், நூல் இலையில் கனவுகள் பூக்கும், கைத்தறியில் பிறந்த சேலை காலம் கடந்தும் பெருமை சேர்க்கும், வானத்தின் நீல வண்ணம் கடல் நீரில் பிரதிபலிக்கும், அது பார்ப்பதற்கு வண்ண சேலையை நீட்டி வைத்த தோற்றத்தை காட்டும். இங்கே செவ்வானமே சேலையை கட்டி வீதியில் வருகிறதாம். என்னே கற்பனை! கேளுங்கள் கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மொழி திரைப்படத்திற்காக வைரமுத்துவின் பாடல் வரிகள், வித்யாசாகர் இசையில் ஜெஸ்லி கிஃப்ட் பாடிய பாடல்.

சிவப்பு சேலை செந்தாமரை, மஞ்சள் சேலை பொற்கதிர், பச்சை சேலை இயற்கையின் வண்ணம், நீலச்சேலை வானத்தின் நிறம். வண்ணங்கள் பல இருந்தாலும் சேலையின் அழகு ஒன்றே. பட்டின் மென்மை, பொன்னின் மினுமினுப்பு பார்க்கும் கண்களுக்கு பேரின்பம். மங்கையின் மேனியில் தவழ்ந்திடுமே மணமகளின் அழகிய அணிகலன். சேலை கட்டிய மங்கையின் அழகு வண்ணம் பூசிய ஓவியம் போல வாழ்வில் மலரும் அழகிய கலை. வண்ணச் சேலை அசைந்தாட வானவில்லும் வெட்கம் கொள்கிறது. திருமணத்தில் மங்கையின் அழகு திருவிழாவில் மகிழ்ச்சியின் வண்ணம். தாயின் அன்பின் பாரம்பரியம், பாட்டியின் நினைவில் பாசம். சேலை என்றால் பலவித பூக்கள் மலர்ந்திருக்கும். இந்த செண்பகப்பு போல சேலை உடுத்திய சின்ன பொண்ணு சொல்கிறாள், நீ போகும் வழி என் சேலை என்று. மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்திற்காக வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியிருக்கிறார் இளையராஜா. கவிதையும் கானமும் தரும் அடுத்த பாடல்.

சேலை என்பது நம் நாட்டின் பாரம்பரியம், பண்பாடு, அழகு மற்றும் அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஓர் உன்னதமான ஆடையாகும். சேலை பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் இடம்பெற்று கிராமிய வாழ்க்கை முதல் நவீன நகர வாழ்க்கை வரை அழகு சேர்க்கிறது. நாட்டுப்புறங்களில் பருத்திச் சேலையும் விழாக்களில் பட்டுச் சேலையும் பாரம்பரிய அழகின் அடையாளங்களே. காலங்கள் மாறினாலும் சேலையின் சிறப்பு மாறாது. நம் நாட்டின் பெண்களின் பெருமையாக தலைமுறைகள் கடந்து வாழட்டும். கிராமத்து இசை என்றாலே அதில் வேட்டி சேலை இல்லாமல் இருக்காது. இப்பாடலின் நாயகி பளபளக்கும் பஞ்சுமிட்டாய் வண்ணத்தில் சேலையை கட்டிவர நாயகன் வெள்ளை வெளேர் என்று தும்பைப்பூ வண்ணத்தில் வேட்டியை உடுத்திவர எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திற்காக கஸ்தூரி ராஜாவின் பாடல் வரிகளுக்கு தேவாவின் இசை. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் கவிதையும் கானமும் தரும் நிறைவு பாடல்.

0: இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மற்றும் FM 103 ரெயின்போ. நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். உங்களோடு நான் முனைவர் திருமூர்த்தி சிவகுமார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் IAS அவர்கள் விடுக்கும் செய்தி.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சி இடம்பெறும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சிறு நகரங்களை இணைக்கும் விமான போக்குவரத்து திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துக்கள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில்

0: உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியா ராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
4: இனிய உற்சாகமான முற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேயர்களை நீ கேட்கலாம் இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இணையும் நேயர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
5: ஹலோ, நான் மகேந்திரன் பேசுறேன்.
4: மகேந்திரன் சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு எஃப்எம் வந்து எவ்வளவு பிடிக்குங்க?
5: என்னென்ன
4: ப்ரோக்ராம் எல்லாம் கேப்பீங்க?
5: எல்லா ப்ரோக்ராமும் அருமையா உட்கார்ந்து கேப்பேன் மேடம்.
4: சரிங்க, இன்னைக்கு என்ன பாட்டுல?
5: ஏழுமூரும் முக்காவசி கேப்பேன் மேடம்.
4: சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷம்ங்க. இன்னைக்கு என்னென்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: செய்தி நல்லா கேட்பேன் மேடம்.
4: ரொம்ப பயனுள்ள தகவல் இல்லீங்களா?
5: ஆமாம்.
4: சரிங்க, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: உயிரில் வரை உசாலந்து.
4: சரிங்க.
5: வைகை காட்சியிலிருந்து வந்து அந்த பாடல் மேடம்.
4: சரிங்க.
5: ரெண்டாவது பாடல் வந்து கலங்கை ஒளியில வந்து.
4: சரிங்க.
5: மௌனமான நேரம்.
4: சரிங்க.
5: காலங்கள் போகுதலி பாடல் மேடம்.
4: சரிங்க.
5: அஞ்சாவது பாடல் வந்து பாடல வந்து ஜானகி அம்மாவுடைய பாடல் ஒரு பாட்டு போடுங்க.
4: பெரிய விஷயம். பாட்டு கொடுத்துடலாங்களா? இந்த நேயர் வந்து லெட்டர் போட்டிருந்தாங்க. நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் பண்ணுறதா வந்து பெட்டராக இருக்கும். இந்த நேயர் ரொம்ப வயசானவங்க அப்படிங்கிறதுனால இவங்களோட ஆர்வத்தை வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும். அவர் 5 பாடல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டிருந்தார். அந்த லெட்டர் இருக்க பாடல்கள் வரிசையாக மலை வரும் காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இதே எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
6: சிறுக்கு பத்தன சிறுக்கு சத்தர, சிறுக்கு பத்தன சிறுக்கு சத்தர,

நினைச்சு சேல குறைஞ்சு போச்சு, சிரிப்பு போல சிரிச்சு மனசு உருங்கி போச்சு. ஆனா ஜீன தமிழ நினைச்சு சேல குறைஞ்சு போச்சு, சிரிப்பு போல சிரிச்சு மனசு உருங்கி போச்சு. திங்கக்கிழமை கருப்பு, செவ்வாய்க்கிழமை சிவப்பு. ஆனா திங்கக்கிழமை கருப்பு, செவ்வாய்க்கிழமை சிவப்பு, புதன்கிழமை மஞ்சள், வியாழக்கிழமை வெள்ளை. நீங்க போட்டு வரும் தாம்.

மூச்சு உரல எடுக்க கதைய போல அவ யார பார்த்தோ சிரிக்க அவன் தந்த தாழ்ந்து நினைக்க அவளை நினைச்சு உரல எடுக்க கதைய போல அவ யார பார்த்தோ சிரிக்க அவன் தந்த தாழ்ந்து நினைக்க பவுடர் அள்ளி பூசி பறக்க தலைய சீவி.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி

0: 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

நேயர்களே, இன்று நமது இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க ஆர். ரஜினி மகேந்திரன் சாரமேடு பகுதியிலிருந்து. தொடர்ந்து கேட்கலாம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள். மரமும் பங்கும் ஹைலசா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 தேதியிலிருந்து 31 இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன்

0: மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்துல பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் டூல வந்து 1 தேதியில இருந்து வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில ஆர் ரஜினி மகேந்திரன் சாரமேடு பகுதியிலிருந்து பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9585800103 இந்த நம்பருக்கு உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கலாம். உங்களோட பெயர் மற்றும் ஊரோட உங்களோட மொபைல் நம்பர், உங்களுக்கு பிடிச்ச 5 விருப்ப பாடல்களை நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். நேரம் 11:30.
2: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103, இது சாய்வு நாற்காலி முத்தோருக்கான நிகழ்ச்சி. ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் சபா நடேசன் அவர்கள் நேர்முகம் பகுதி 2 சென்ற வாரத்தோட தொடர்ச்சி. சார் வணக்கம்.
3: வணக்கம்.
2: பணியில முதல்ல அக்ரி ஆபீசரா இருந்தீங்க இல்லையா, அப்ப நிறைய கான்டாக்ட்ஸ், நீங்க அதான் சொன்னீங்களே ஆல்மோஸ்ட் டெய்லி நீங்க அங்க போயிருக்கீங்க, வில்லேஜஸ்க்கெல்லாம் சுற்று வட்டார கிராமத்துக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க, பணியை வந்து அங்க சிறப்பா பண்ணிருக்கீங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த விவசாய பெருமக்கள் எல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்களா, உங்களை ஞாபகம் வச்சிருக்கீங்க?
3: வருடங்கள் போயிடுச்சு இல்ல, பாத்தீங்கன்னா 40 வருஷம் ஆயிப்போச்சு
2: சார். வருஷம் ஆனா என்ன சார், ஞாபகம் வச்சுட்டு தானே
3: இல்ல, ஞாபகம் இருக்கும் இல்லன்னு சொல்லல,
2: ஆனா டச்ல இல்ல,
3: டச்ல இல்ல,
2: அந்த பணியில இருக்கும் போது இருந்தீங்க.
3: ஆமா ஆமா, அவங்களும் நிறைவா இருப்பாங்க, நானும் ஹாப்பியா இருப்பேன். அதான் சொல்றேன், ஒரு சில பேர் நான் மணச்சுள்ளூர்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன், இன்னும் அங்க இருக்கிறவங்க பேசுவாங்க. கிருஷ்ணகிரியில இருந்து வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிப்போச்சு, இன்னைக்கும் அங்க இருக்கிற விவசாயி வந்து சொல்லுவாங்க, சார் வந்து இருந்த போது எங்களுக்கு வறட்சி வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, இதுக்கெல்லாம் வந்து முழுமையா எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்றத சொல்லுவாங்க.
2: கிரைசிஸ் இருக்கு இல்லையா, அது நேச்சுரல் கலாமிட்டி இதுல வருது இல்லையா, நம்ம கையில ஒண்ணும் இல்ல, மழை போயிட்டு போலாம் இல்ல நிறைய மிஞ்சிய வெள்ளம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கலாம், வெள்ளத்துக்கு அப்புறம் வறட்சியும் வரும் இல்லையா. அப்ப வந்து நீங்க அவங்களுக்கு எப்படி அந்த நிவாரணத்தை வாங்கி கொடுக்கறது உங்க வேலை, இல்ல அதுக்கு தீர்வு சொல்வீங்களா?
3: நிவாரணம் வாங்கி கொடுக்கறது, சப்போஸ் வந்து நமக்கு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அப்ப அதுக்கு என்ன உரம் எவ்வளவு கொடுக்கணும், ஒரு 20% கூட கொடுத்தா அப்பதான் அதுக்கு வேகமா வரும். ஏன்னா ஒரு வாரம் 10 தண்ணியிலே நின்று போச்சு, அதால மூச்சு விட முடியாது அப்படின்னா அப்படியே இலையெல்லாம் அப்படியே மஞ்சள் ஆகாரம். சோ என்ன பண்ணணும், அப்ப அதுக்கு உரத்தை கொஞ்சம் கூட கொடுத்தீங்கன்னா ஒரு 20% கூட கொடுத்தோன்னா க்ரோத் வந்து நல்லா இருக்கும்.
2: ஓகே, சர்வீஸ்ல நிறைய கிரைசிஸ் பாத்திருப்பீங்க, அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தான் உங்களோட முக்கிய பணியா இருக்கு.
3: கண்டிப்பா, ஏன்னா பக்கத்துல கலெக்டர் கேள்வி கேட்பாங்க, எந்த கிரைசிஸ் வந்தாலும் என்ன பண்ணீங்க ஏது,
2: அது எல்லாமே. இப்ப நீங்க சொன்ன உடனே நான் முக்கியமான ஒரு கேள்வி, நம்ம எல்லாருமே எதிர்கொள்ளக்கூடிய இது வந்து மான்சூன். உங்களுக்கு தெரியும் டெல்டா பகுதியில மழை பெய்யும், வெள்ளம் வரும், அப்புறம் வந்து தண்ணி இல்லாம போயிடும், பற்றாக்குறையும் இருக்கும், வெள்ளமும் இருக்கும், ரெண்டும் இருக்கும், வருஷா வருஷம் இருக்கும் இல்லையா. அதீத மழை பெஞ்சு பயிர் பச்சையெல்லாம் வந்து அழுகிரும், இந்த இது வருஷா வருஷம் நமக்கு வருது. நாகப்பட்டினம், தஞ்சை, திருச்சி இந்த எல்லாமே காவிரி டெல்டா பகுதிகள் எல்லாத்துலயும் இருக்கும். அப்ப உங்களுக்கு வருஷா வருஷம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சவால் இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப உங்களுக்கு டெய்லி டெய்லி ஏதோ ஒண்ணு வரும்.
3: ஒண்ணு வந்து நாங்க என்ன பண்ணுவோம், முன்னாடியே மேல ஹெட் ஆபீஸ்ல கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ட்ரவுட் அப்படின்னா எந்தெந்த ஏரியா எவ்வளவு பாதிப்பு எல்லாம் கேட்போம். ஃபார்ச்சுனேட்டா நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த கிராப் இன்சூரன்ஸ்ல பெரிய ஃபோக்கஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொகை கட்ட சொல்றாங்க, அதுல மகசூல்ல பாதிப்பு இருந்துச்சுன்னா ஒரு காம்பன்சேஷன் கிடைக்குது கொடுத்துறாங்க. அதுக்கான இதெல்லாம் நாங்க தான் பார்மரை வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த பிரீமியம் கட்ட வைக்கணும்.
2: ஓ சரி சரி,
3: இந்த கட் அப்டேட் நவம்பர் 15 கட்டணுங்க, ஜூலை 15 கட்டணும், அந்த டேட் எல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து பப்ளிசிட்டி கொடுத்து பேப்பர்ல கொடுத்து கட்ட வச்சு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது கட்டுற அமௌண்ட் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும், பட் அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 8,000 10,000 லாஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்குறோம், நிறைய சொல்லி
2: விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம்.
3: ஆமா,
2: அவேர்னஸ் இருக்காது இல்லையா, இப்ப சோசியல் மீடியா எல்லாம் இருக்கு,
3: அப்ப கிடையாது,
2: டக்கு டக்குன்னு போயிடுது, நியூஸ் போயிடுது, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பகிர்ந்து கொள்ளலாம், ஆனா அப்ப அது
3: கிடையாது,
2: ரொம்ப கஷ்டம். அதுதான் உங்க முக்கிய பணியாவே இருந்திருக்கும்.
3: அதே மாதிரி காம்பன்சேஷன் கவர்மெண்ட்ல ஒண்ணு கொடுப்பாங்க, எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 6,000 ரூபா லாஸ், அதாவது 30% மேல லாஸ்னா 6,000 ரூபா கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு நார்ம்ஸ் பிக்ஸ் பண்ணி அந்த கணக்கை எடுத்து வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்புவோம். 90% நாங்க அனுப்பிச்ச ப்ரொபோசல் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபார்மருக்கு எந்த வகையிலயும் வந்து எந்த இழப்பும் ஏற்படாத அளவுக்கு காம்பன்சேட் பண்ற அளவுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்கோம்.
2: சார், நீங்க வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பார்த்துட்டு இருந்த மக்கள், விவசாயிகள் அன்றைய சூழலும் இன்னைக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் விவசாயம் பார்க்கவங்க அவங்களோட சூழல் எப்படி மாறி

0: இருக்குன்னு சொல்லுங்க.
1: அதாவது அன்னைக்கு எப்படி எப்படின்னா விவசாயம்ன்றது ஒரு மரியாதைக்குரிய ஒரு தொழிலாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த விவசாய தொழிலுக்கு போகிறதுக்கே யோசிக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒயிட் காலர் ஜாபுக்கு போகணும், ஐடி கம்பெனிக்கு போகணும்
0: அப்படின்னு
1: நினைக்கிறாங்களா, இல்லை இதை செய்யறத வந்து வெளியில சொன்னா ஒரு மரியாதையா இருக்காதுன்னு நினைக்கிறாங்களா தெரியல. எங்க ஆபீஸ்க்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஏக்கர் ஒருத்தர் நிலம் வச்சிருந்தாரு அங்க திருச்சியில.
0: ஓகே.
1: அவரு வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சா அவரு, அவர் தம்பி, அவங்க அம்மா, அவங்க வீட்டுக்காரம்மா எல்லாரும் வேலை பார்ப்பாங்க அதுல. அந்த வீட்டில் ஒரு 12 மணி ஆச்சு அப்படின்னா நீட்டாக எல்லாரும் வேலையை முடிப்பாங்க. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை போட்டுட்டு அப்படி நம்மளை வந்து பார்க்கறது, இல்லை டவுனுக்கு போகிறது, எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ அந்த வேலைக்கு போகணுன்னாலே கொஞ்சம் எல்லாருமே யோசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வளர்ந்து போச்சு. இது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாலே எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடலாம், எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அப்போ இருந்தால் ஒரு விவசாயிக்கு இருந்த ஆர்வம் இன்றைக்கி குறைஞ்சி போச்சா அப்படின்னு தெரியல எனக்கு. அது குறைஞ்சதுக்கு காரணம் அப்படின்னா விவசாயிக்கு கட்டுப்படி ஆகாத விலை.
0: இது வந்து சொல்லக்கூடிய இதுதான், கரெக்டான ரீசன் தானே சார்.
1: இப்படியாகாத விலைக்கு தான் நான் சொல்றது மதிப்பு கூடப்பட்டதுக்கு போங்க, திரும்ப திரும்ப தான் சொல்றேன்.
0: கரெக்ட் சார். ஆனா நீங்க இப்போ ஒன்னு சொன்னீங்க, விவசாயம் வந்து மரியாதை இல்லாம போச்சு, சனா இருக்கலாமா அப்படின்னாங்க. விவசாயிகள் வந்து அந்த தொழிலை விட்டுட்டு போறாங்கிறது ஒரு இடத்துல உண்மை. ஆனா வந்து விவசாயம் தான் எங்க அப்பா தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு, நடுவுல நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பேக் டு ரூட்ஸ் மாதிரி வராங்களே. ஆனா பர்சன்டேஜ் கம்மி
1: கம்மி,
0: ரொம்ப கம்மி. அதை பாக்குறீங்களா?
1: இன்னைக்கும் வந்து அதை சரியா செஞ்சோம். கிருஷ்ணகிரின்ற திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன்னா, ஹொசூர் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா மாடர்ன், கிரீன் ஹவுஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே
0: போட்டு,
1: ஆமா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 கிராப். நீங்க எதுலயுமே கிடையாது, ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹார்டிகல். நீங்க பொட்டேட்டோல இருந்து கிளோர்ல இருந்து கேபேஜ்ல இருந்து எல்லாமே பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 4 கிராப், 2 கிராப்ல சக்சஸ்ஃபுல்லா எடுத்துறாங்க.
0: ரோசஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபிளார்ஸ்
1: தான
0: கொய்மலர் மாங்காய், அதுதான் நான் கேள்விப்பட்டேன் ஹொசூர்ல. நீங்க வேற என்ன பண்றீங்க?
1: வெஜிடபிள்ஸே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொடமுளகா, உருளைக்கிழங்கு
0: அப்படியா,
1: எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வேற லெவல்ல போயிட்டாங்க. அதாவது ஹொசூர் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த
0: ஏகப்பட்ட
1: 4 கிராப் ஹார்டிகல்ச்சர் கிராப் போட்டாங்கன்னா 2 கிராப்ல நிச்சயமா நல்ல ஹார்வெஸ்ட், நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் இயர முடிச்சிருவாங்க அவங்க. தக்காளி சில நேரம் பாத்தீங்கன்னா கிலோ 40 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கு கூட விற்கும்.
0: அது உங்களுக்கு தருமபுரி பெல்ட் இல்லையா?
1: கிருஷ்ணகிரி தான், ராயக்கோட்டை ஒரு ஏரியா இருக்கு.
0: ராயக்கோட்டை,
1: ஆமா, அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் சென்டரே.
0: அதான் தருமபுரி டு அந்த ஹொசூர் பெல்ட்,
1: அதே தான், அதுக்கு பக்கத்துல தான் வரும். ஆக்சுவலா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தான் ராயக்கோட்டை இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வேற லெவல் போயிட்டாங்க அவங்க எல்லாம்.
0: எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு?
1: அவங்களோட கிளைமேட்,
0: கிளைமேட் தான் ஒரு கிளைமேட். அந்த கிளைமேட் அவங்க யூஸ் பண்ணிக்கல.
1: ஆமா தெரியல, அதான் சொல்றேன், 10 வருஷத்துல வேற லெவல்ல. 2010 ரேஞ்சிலே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டாங்க. இப்ப அனுப்புறது எக்ஸ்போர்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கொண்டு வந்துட்டாங்க.
0: இது வந்து நீங்க பார்த்ததுல வந்து ஒரு புதுமையான இது.
1: அதான் சொல்றேன், அங்க இருக்கிற ஆர்டிகல்ச்சர்லாம்
0: அவங்களுக்கு என்ன வருமோ அப்படிங்கறத பாத்துக்கிட்டாங்க.
1: பெரிய ஒரு சென்டர் மாதிரி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன நினைச்சிருப்பாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து ஒரு பெரிய பின்தங்கிய மாவட்டம்னு எல்லாரோட மனசுலயும் உண்டு. அதே மாதிரி மேங்கோ பெரிய சென்டர், ஆக்சுவலா சேலம் மல்கோவான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சேலம் கிடையாது, கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ட். கிருஷ்ணகிரி வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல
0: இருந்தது,
1: மேங்கோவும் அவங்க பல்ப் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க.
0: என்னமா இந்த கல்யாணத்துக்கு

0: அர்பனைஸ் ஆகி போய் ஏதோ அங்கங்கே அக்ரிகல்ச்சர் செய்கிறாங்களே தவிர நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணும்போது
1: இங்கே இல்லை
0: பெரிய அளவில் அக்ரிகல்ச்சர்
1: இல்லை. ஓகே,
0: ஆனமலை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஏக்கர் 10000 ஏக்கர் நெல் சாகுபடி செய்வாங்க.
1: அதனால அவங்க இல்லாம நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க.
0: தளபதி பாட்டு
1: சுந்தரி கண்ணா ஒரு செய்தி சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு அந்த பாட்டு தான் உங்களுக்கு. கோயம்புத்தூர் ரெயின்போ FM 103 சாய்வு நாற்காலி, இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் சபா நடேசன் அவர்கள் தொடர்ந்து பேசுவோம். அவருக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு

0: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103
1: சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில்
0: ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் சபா நடேசன் அவர்கள்
1: தொடர்ந்து பேசுவோம்.
0: வளர்ந்து வந்த காலத்துல ரேடியோ தான் கோலோச்சிட்டு இருந்தது, ஆல் இண்டியா ரேடியோ தவிர ஒன்னும் கிடையாது. சோ அப்ப ரேடியோ லிசனிங் உங்களுக்கு ட்ரிச்சி ஏஆர் கேட்டிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா? அதுல வித் பாரதி வேற இருந்தது, வண்டச்சூடர் எல்லாம் வரும் இல்லையா?
2: ஒளிச்சித்திரம்
0: ஒளிச்சித்திரம் இருக்குமே, ஆமா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பாட்ட தவிர இதெல்லாம் இருந்தது, நமக்கு என்டர்டைன்மெண்ட்னா இதெல்லாம் இருந்தது இல்லையா? அப்புறம் தான் டிவி.
2: அப்ப அக்ரிகல்ச்சருக்கு நிறைய போவேன், திருச்சியில இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 months 6 months ஒரு
0: தடவை
2: திருச்சி ஏஆர்ல பழையாளுங்கன்னா ரஜினிகாந்த் அப்புறம் கமலஹாசன், சோ இதெல்லாம் வந்து யாரு படமும் வேண்டாம்லாம் கிடையாது. நல்லா இருக்குன்னா நான் வந்து டிவில சினிமா பார்க்க மாட்டேன், எனக்கு ரெண்டு பேருமே பார்க்க
0: மாட்டேன்.
2: பார்த்தா தியேட்டர்ல பார்ப்போம், படம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றானே உடனே ரிசர்வ் பண்ணி போயிட்டு வந்துடும். அதெல்லாம்
0: சூப்பர்,
2: சினிமா பாக்குறத பத்தி யோசிக்க மாட்டோம். மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங்,
0: ஒரு இப்பவும் போவீங்க?
2: இப்பவும் போய் போயிட்டு.
0: சீக்ரெட் ஆஃப் யுவர் ஃபிட்னஸ் அதான் இல்லையா? வாக்கிங்
2: இல்ல, கடவுள் தான் என்னோட சீக்ரெட். அதான் சொல்றேன், ஃபார்ச்சுனேட்டா சுகர் கிடையாது, பிபி கிடையாது, சோ இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரேன் எனக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் நினைக்கிறேன் நான்.
0: சோ கோயிலுக்கு எல்லாம் போவீங்க?
2: ஆமா.
0: தாலம் பக்கத்துல இருந்துட்டு நான் வந்து கோயிலுக்கு போவீங்களா நான் கேட்க கூட கூடாது. திருச்சியிலே அத்தனை கோயில்கள், அப்புறம் அந்த சைட்ல கோயில்களுக்கு பஞ்சமே இல்ல.
2: இல்ல, கோயில் போனது நீங்க அந்த டெக்னாலஜின்னு சொல்றதுதான் இப்ப திரும்ப. அப்ப கோயிலுக்கு போனோம்னா எதுவுமே தெரியாம கோயிலுக்கு போயிருப்போம். இப்ப அப்படி இல்ல, அந்த கோயிலை பத்தி தரோவா படிச்சுட்டு யூடியூப பாத்துட்டு அப்புறம் பேஸ்புக் பாத்துட்டு எல்லாமே அது என்ன, அது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறோம். இப்ப
0: இப்ப அந்த வசதி வந்து
2: வசதி வந்துருக்கு.
0: ஆனா அப்படி இல்ல சார், உங்களுக்கு ஒரு உதாரணமா நான் சொல்றேன். தேவார பாடல்லயே அது இருக்கு சார். நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பாடலோட அந்த முடிவுல வரும் இல்லையா, அந்த தளம், அடுத்த தளம் பக்கத்திலேயே இருக்கு. நான் அப்படிதான் போயிருக்கேன். அந்த காலத்துல கூகுள் ஃபெசிலிட்டி இல்ல. நான் சொல்றது, நான் என்னுடைய 15 வயசுல இருந்து போக ஆரம்பிச்சது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போயிட்டு, நான் அங்கிருந்து அந்த தேவார பாடல் இருக்கு இல்லையா, அந்த பதிகத்திலேயே வரும். பக்கத்துல வந்து இது எங்க இருக்குன்னு நம்ம தேடும் போது அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க இது இங்கதான் கேள்விப்பட்டோம் அப்படிமா. நாங்க அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு
2: தெரியாது.
0: அப்படியெல்லாம் நான் போயிருக்கேன். 96 போகும்போது கூட அங்க பாகசாலை அப்படின்னு ஒரு இதை வந்து பதிகத்துல வருதுன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஒரு கேப் டிரைவர் சொல்றாரு, எங்களுக்கே தெரியாது நீங்க இங்க இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படிமாங்க. அதெல்லாம் ஒரு காலம் சார். அந்த தலத்தை பத்தி அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டது அது ஒரு த்ரில். உட்காந்து தலபுராணத்தை இருக்கிற குறுக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஆத்தன்டிக்கா இருந்தது. அப்படியும் ஒரு வழி இருந்தது. அக்ரி டிபார்ட்மெண்ட்ல நீங்க வேலை பாத்தீங்க, அதை பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு உங்களை மாதிரி அன்னைக்கு படிச்சுட்டு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, நீங்களே பேங்க்னு தான் சொன்னீங்க இல்லையா? பேங்க் தான் உங்களுக்கு ஆர்வமா இருந்தது, பட் கிடைச்சதுல வந்து அடாப்டபிலிட்டி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கிட்டீங்க அந்த வேலையை. அதை வந்து ஸ்டடி பண்ணீங்க, போக போக உங்களுக்கு பிடிச்சிருச்சு. கிடைக்கலங்கிறத விட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்க. பட் இந்த கால இளைஞர்களுக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துருமா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமா, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்?
2: இல்ல மேடம், இதுல நிறைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து எனக்கு மேல இருக்க ஆபீசர் வந்து எனக்கு சில இதை ஃப்ரீயா விடுவார், நான் அதை செய்யறேன் அப்படின்னா அதை ஏத்துக்குவார். இன்னைக்கு அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணும், அப்லோட் பண்ணணும். வரும்போது அவங்களுக்கு இந்த பக்கம் போய் விவசாய பாக்குறது வந்து செகண்டரி ஆகி போய் கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்றது இதுக்கு போனதுனால அவங்க ரெடியா இருக்காங்க. பட் ஆனா அது முடியாத சூழ்நிலையில அவங்க

0: போய் டெக்னாலஜி சொல்ல முடியாத இதில் இருக்காங்க. அதுதான் இன்னைக்குள்ள கண்டிஷன். அன்னைக்கு எங்களுக்கு எப்படின்னா, நீங்க ஃபீல்டை கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஒரு டெக்னாலஜி துவரைய வந்து நாத்து போட்டு நடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியாது.
0: அது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் ஸ்பெஷலா செய்யறது. பாத்தீங்கன்னா ஒரு 25-30 நாள் வந்து அந்த துவரைய வந்து பாக்கெட்ல போட்டு 30 நாள் கழிச்சு கொண்டு போய் மெயின் ஃபீல்ட்ல நடுவாங்க. ஸோ அது ஈல்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க வேற லெவலில் இருக்கும். சாதாரணமாக துவரை ஹார்வெஸ்ட் பண்ணுறவன் வந்து ஒரு ஏக்கருக்கு 20,000-30,000 சம்பாரிச்சானா 60,000-70,000 சம்பாதிக்கும். ஸோ அதை கேஷ் கிராப் மாதிரி ஆக்கிட்டாங்க. இது துவரை வந்து நாட் ஃபுட் கிராப் அங்கே பொறுத்த வரைக்கும், துவரை வந்து கேஷ் கிராப். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ல போய் செஞ்சது. அப்ப அதான் சொன்னேன், அன்னைக்கு எங்களுக்கு வந்து இதெல்லாம் பத்தி திங்க் பண்றதுக்கு நேரம் இருந்துச்சு, வேலை செஞ்சோம், சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தோம். இன்னைக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கா என்னன்னு தெரியாது, அவங்க தான் சொல்லணும்.
1: நேரம் கொஞ்சம் டைவர்ஷன்ஸ்
0: டைவர்ஷன்ஸ் ஆமா நிறைய. இப்ப நான் சும்மா உட்கார்ந்து தான் உடனே என்ன பண்ணிடுறேன், மொபைல பாக்க ஆரம்பிச்சிடறேன் நானும்.
1: நம்மளே அந்த இடத்துக்கு வந்துட்டோம்.
0: டைவர்ஷனா தான்
1: சரி. இப்ப நம்ம வந்து அங்கேயே போவோம், உங்களுடைய பழைய காலத்துக்கு ரீவைண்ட் போவோம். உங்க லைஃப் ஒரு டைம் டிராவல், அங்க போனீங்கன்னா அந்த லைஃப் உங்களுக்கு பிடிச்சதா, இல்ல இப்ப போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் பிடிச்சதா, எதை சொல்வீங்க?
0: அந்த காலத்தில் வந்து டென்ஷன் நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதாவது ரிட்டையர் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு அப்படியே லைட் ஆகிடுச்சு.
1: சாய்வு நாற்காலியில இந்த மூத்தோருக்கான நிகழ்ச்சியில இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கும்.
0: ஆமா ஆமா.
1: இல்ல ஒரு அக்ரி ஆபீசராகவும் ஒரு ஜாயிண்ட் டைரக்டராகவும் அக்ரி சம்பந்தப்பட்டதை வந்து மட்டும் பேசிட்டு போகாம, இதுல எல்லாம் பல டைமென்ஷன் நம்ம பேசணும் இல்லையா சார்? எல்லா துறையில இருக்கவங்களையும் நம்ம சந்திக்கிறோம், அவ்வளவுதான். இது ஓய்வு பெற்றவர்களுக்கான நிகழ்ச்சி தானே, எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. மெனி ஆர் நாட் குட் கம்யூனிகேட்டர்ஸ், பட் ஆனா நீங்க எப்பன்னா உங்க சர்வீஸ்ல இருக்கிறப்ப உங்களால பேச முடியாது. ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னா நீங்க பேசலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது, எதுவே எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க. இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்களும் கொடுக்கறது வந்து கைடன்ஸ். இப்ப நீங்க பேசுறது மூத்தோர் சொல் அமிர்தம் எதுக்கு சொல்லியிருக்கோம், கைடன்ஸ் தானே. யூ ஆர் கிவிங் கைடன்ஸ் டு தி யங்கர் ஜெனரேஷன். அஃபிஷியல் அக்ரி பர்சனா எத்தனையோ விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து அதை ஷேர் பண்ண முடியாது. இல்ல இதை ஒரு விவசாயி கேட்டுட்டு இருக்கலாம், ஐயோ சார் ஏதோ ஒரு ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சீட் சர்டிபிகேஷன் பத்தி நீங்க சொன்னீங்களே, அடாடா அவர் ஏதோ ஒன்று சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அவங்க இன்னும் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படலாம். இல்ல ஒரு யங்ஸ்டர் கூட விருப்பப்படலாம். அதுதான் இந்த இதுல வந்து பெரிய விஷயத்த நம்ம எடுத்துட்டு போறது இல்ல, ஆனா அனுபவத்தை எடுத்துட்டு போறோம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, உங்க லைஃப் துறையில பிறந்தீங்க, அப்புறம் இங்க வந்து ரிட்டையர் ஆயினீங்க, உங்க ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வாழறீங்க. ஆனா எல்லாருக்கும் லைஃப் ஸ்மூத் சேல் கிடையாது. நீங்க அதுல நிறைய ப்ரெஷர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க பாருங்க, அதுலயே எல்லாம் அடங்கி போச்சு. என்னைக்குமே லைஃப் வந்து ஸ்மூத் சைல் இல்லதான் ஒரு வேலைக்கு. ஆனா உங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல உடனே வேலை கிடைச்சிச்சு, அது அந்த காலத்துல அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் உங்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல பெற்றோர்களோட ஆசீர்வாதமா இருக்கலாம், பட் வேலை இல்லா திண்டாட்டம் 70s அந்த 90s இருந்தது அப்படிம்பாங்க. எல்லா வருஷமும் ஏதோ ஒரு இதுல இருந்துட்டு தான் இருந்திருக்கு. 70s ஆரம்ப காலத்துல சொல்லுவாங்க இருந்தது அப்படிம்பாங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த 90s அப்புறம் ரொம்ப இருந்ததும்பாங்க. இந்த ஐடி எல்லாம் வந்தப்பறம் அப்புறம் நினைச்சு பாக்குறோம் அப்ப எப்படி இருந்தது லைஃப் அப்படிங்கறது. அதோட சேர்ந்து அந்த விஷயங்களும் தான் நம்ம ஷேர் பண்ணோம். ஒரு வண்டி வச்சிருந்தீங்க இல்லையா, வண்டி வாங்குறதுக்கு எவ்வளவு
0: கஷ்டப்பட்டிருப்பீங்க? அப்பாட்டதான் சொல்லி எங்க அப்பா வந்து அவசியம் தானா அப்படின்னு
1: கேட்டாரு.
0: அவர் கேட்டாரு அவசியம் தானா, அப்ப நான் சம்பளம் வாங்கினாலும் எங்க அப்பாட்டதான் கேட்டேன் நான், அது அவசியம் தானா? ஆமா, உள்ள போக முடியல, பஸ் கிடையாது, சைக்கிள்ல தான் போகணும் இல்லையா? சரி ரைட், வாங்கிக்கோ.
1: ஃபேமிலி செட்டப் அப்படி எல்லாத்துக்கும் அம்மாட்டையோ அப்பாட்டையோ கேட்போம். துணி வாங்குறது கேட்டிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு உங்களுக்கே வாங்கின ஒரு பேண்ட் ஷர்ட்டுக்கு போய் கேட்டிருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போயிருந்தா கூட கேட்டிருக்கீங்க, அப்பா இதை நான் வாங்கிக்கவா இதுதான் அப்படின்லாம் சொல்லிருக்கீங்க. அதுதான் அந்த காலத்து இது. அதை இப்படி சொல்லும் போது கேட்கும் போது பிள்ளைங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியமா, என்ன நடக்குது, இப்படிதான் இருந்தீங்களா, அய்யோ அப்படின்னு நினைச்சுக்குவாங்க இல்ல. அதே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். மற்ற விஷயங்கள்லாம் கேட்கவே வேணாங்க, பேசிக் இது என்னது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு புது துணி எடுத்துருவாங்களா, அதுவே உங்களுக்கு ஆச்சரியம் இல்லையா? எல்லாமே ஆச்சரியம் தான் இந்த ஜெனரேஷனுக்கு. இந்த ஆத்தென்டிக்கா நீங்க சொல்லும் போது கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னியாவும் இருக்கும், இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. பட் அதுதான் லெசன், அதுதான் அனுபவ பாடம் தான் இல்லையா? அதை தான் இன்னைக்கு பேசணும் சார். தேங்க்யூ சோ மச், உங்களோட பேசினது ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்கா இருந்தது. அக்ரி பத்தி எங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்த மாதிரி இருக்கு சார்,
0: ரொம்ப தேங்க்ஸ்.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் சபா நடேசன் அவர்கள்
2: நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மதிய வணக்கங்கள் சொல்லிட்டு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு நம்ம வசந்த இல்லம் நிகழ்ச்சியில டாபிக் என்ன அப்படின்னா, குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படின்ற இணைப்பு என்னோடு 231-6312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 231-7046 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய நேயர்கள் 9585800103 அப்படின்ற நம்பருக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில இணைய ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்.
3: ஓகேங்க, இன்னைக்கு நம்ம டாபிக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.
4: இப்ப கால சூழ்நிலையில ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. ஆனாலு குழந்தைய எல்லாரோட ராத்திரி உணவு மட்டுமாவது போட சேர்ந்து பேசி சாப்பிட்டீங்கன்னா அது மன உளத்துல எல்லாம் குறைச்சிடலாம்ங்கிறது என்னோட எண்ணம்.
3: ஓகேங்க, நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க. நேர்களை நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 0422 அப்படின்ற இணைப்பு என்னோட 2317046 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்.

103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ தோழி, நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு டாபிக் கொடுத்துருந்தோம், குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பெரிய நாயக்கம்பாளையம்லேருந்து முத்துலக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடும்பத்தோடு செலவிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். அதனால எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் ஆசைப்படுறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான். அதுதான் ரொம்ப விரும்புவார். பேரம்பேத்திகளோட குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் இதுவரைக்கும் மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரமாவது நாங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். வாரத்தில் ஒரு நாள் மீட்டிங் போட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரமண முதலிப்புதூர்லேருந்து ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடும்பம், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் நேரம் செலவிடுறோம். அதுக்காக தான் எங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கோவை தேவராயபுரம்லேருந்து சுகம் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லோரும் நைட்டு ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த டைம் வந்து உணவு திருவிழா மாதிரி இருக்கும், மற்ற நேரங்கள்லலாம் கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏதாவது ஒரு சண்டே வந்து ஒன்றா இருப்போம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர்களை உங்களோட கருத்துக்களை நீங்களும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.

0: மணி 18 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில இணையறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: ஓகேங்க, சொல்லுங்க. குடும்பத்தோட செலவழிக்கும் நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பா குடும்பத்தோட செலவழிக்கிற நேரம் வந்து ரொம்ப பொன் போன்றதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து குழந்தைங்களுக்கு தெரியணும். குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல்லா அவங்க வெயில இருப்பாங்க, இப்போ அப்பா அம்மா எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு தெரியணும். எவ்வளவு விட்டு கொடுத்து போறாங்க அப்படிங்கறது தெரியணும். ஸோ அவங்க கூட வந்து வெளியில போகிறதோ வந்து கூட்டி போறதோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கூட்டி போறது வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா மெமரிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியே ஆகும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும், நிறைய மெமரிஸ் உருவாக்கி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம அவங்க நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அதை பண்ண முடியும். நம்ம ஒரு வயசுக்கு மேல அவங்களுக்கு நம்மளுக்கு சொல்லறதுக்கு முடியாது இல்லைங்களா? ஸோ அவங்க ஒரு லைஃப்ல ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா நம்ம அவங்க கூட கண்டிப்பா நேரத்தை செலவழிச்சுதான் தீரணும்.
0: ரொம்ப நன்றிங்க, நிகழ்ச்சியில அழைத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம எவ்வளவு விட்டு கொடுத்து போறோம் அப்படிங்கறது வந்து குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாதான் ஃபேமிலியோட வேல்யூ அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா மூக்கனூர்ல இருந்து மலர்கொடி சிவகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அதனால நாங்க எப்பவுமே ஒன்னா

ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற நாட்கள் இல்லை அப்படின்னாலும் சண்டே எப்படியாவது நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம், அந்த ஒரு சந்தோஷமே தனி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறும்.

0: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: பன்னெண்டு மணி 29 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில. வந்து இன்னைக்கு நம்ம குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம்

எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய வேகமான வாழ்க்கை முறையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதிகமான நேரம் செலவிடுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையோட உண்மையான பலம் அப்படிங்கிறது குடும்பம் மட்டும்தான். அன்பு, ஆதரவு, புரிதல், மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் தரக்கூடிய குடும்பத்தோட நம்ம எவ்வளவு நேரம் செலவிடுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சிந்திக்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு 2317046 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், ஓகே. அடுத்ததாக கலைவாணி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லப்பாளையம்லேருந்து, நாங்கள் நைட் நேரம் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

0: 12:36 கேட்டுட்ருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில். குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம். சேரன் மாநகர்ல இருந்து புவனேஸ்வரி மேடம்.
0: ஓகே,
1: அருமையான தலைப்பு கேட்டிருக்கீங்க. இதை பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ரெண்டு அண்ணாக்கள், ரெண்டு மண்ணி, தங்கைக்கு கல்யாணம் ஆச்சு, தங்க குழந்தைங்க, அண்ணா குழந்தைங்க எல்லாரும் இருக்கோம். 10-15 பேர் இருக்கோம். எப்பவுமே குடும்பத்தோட இந்த நேரம் அந்த நேரம் கிடையாது மேடம். எந்த முடிவு எடுத்தாலும் குடும்பத்தோட ஒன்னா இருக்கணும், குடும்பத்தோட சேர்ந்துதான் பண்ணணும். ஒரு பூ கட் பண்ணா அத்தனை பேருக்கும் கட் பண்ணணும், ஒரு பழம் கொடுத்தா பகிர்ந்து சாப்பிடணும். இந்த எல்லா விஷயமும் எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தத இன்னைக்கு வரையும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். எங்க குடும்பம் வந்து ஒரு ஒற்றுமையான குடும்பம். குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றது என்னைக்கும் இனிக்கிற ஒரு தருணம். அதுக்கு டைம் நேரமே கிடையாது மேடம். எல்லா நேரமும் எந்த விஷயமும் குடும்பத்தோட ஒன்னா செய்யற ஃபேமிலி வந்து தப்பாவே போகாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அது கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் கிப்ட்.
0: கண்டிப்பாங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி மேடம்.
0: அதாவது எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக பகிர்ந்துடக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக நமக்குள்ளே வரும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர்,

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடி ரிவீல் பண்ணுவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவை இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவை சுமூகமாக செயல்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஓம் பிர்லா இதுகுறித்து பிற்பகல் மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, சர்வேஷ், அஜயபாபு உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற அனாகத் சிங்கிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சிறு விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெரிய நகரங்கள் வழியாக பயணியர் விமான சேவை திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இந்த விமான சேவை திட்டத்தின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் இத்திட்டத்தின் மூலம் 2030 ஆண்டுக்குள் 3,000 கோடி டாலர் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரிஸ்டர் விமான நிலையத்திலிருந்து தற்போது 7 சர்வதேச விமான நிலையங்களுக்கு பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் தில்லி வழியாக துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 சர்வதேச நகரங்களுடன் விமான சேவை இணைக்கப்படுவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் நலனை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2030 ஆண்டுக்குள் ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார அமைப்பு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் ப்ளூம்பர்க் பிறந்த நாளான ஜூலை 28ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஹெப்படைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹெப்படைட்டிஸை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிவதன் மூலம் சிகிச்சை முறைகள் எளிதாக இருக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்நோயை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு J.P. நட்டா குறிப்பிட்டுள்ளார். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் பருவநிலை மாறுபாடுகளை களைவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பசுமையான, ஆரோக்கியமான, நீடித்த இயற்கை சூழலை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி

0: செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மழை வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் அம்மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சிவசாகர், ஜோஹாட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 631 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 71,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1,690 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு வெள்ளம் காரணமாக 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானேயில் மழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயகடாவிற்கு புனித யாத்திரை சென்ற வேனும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் சண்டிகரிலிருந்து திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வெள்ளை மாளிகையில் இன்று ஆலோசனை நடத்துவதற்காக அவர் வாஷிங்டன் சென்றடைந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் அடுத்த மாதம் 4 தேதி தொடங்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புவதாக அந்நாடு கூறியுள்ளது. ரோமில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இருநாட்டு தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல் லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு இது தொடர்பாக ஐநா, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அப்பகுதியில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 15 தேதி கல்லேயிலும் 2வது போட்டி ஆகஸ்ட் 23 தேதி கொழும்பிலும் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை

18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

12:50 கேட்டுட்டிருக்கீங்க வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா நேரம் செலவிடுறது அப்படிங்கிறது மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா எங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டு வேலையிலேயே மூழ்கி வீட்டுக்குள்ளேயே மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அதனால் 10 நிமிஷம் நடைப்பயிற்சியாக வெளியில் கூட்டிகிட்டு போனால் இன்னும் மன அழுத்தம் குறையும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம், 9585800103 அப்படின்ற நம்பருக்கு. ஃபேஸ்புக்கில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் போனீங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட போஸ்டர் உங்களுக்காக ரெடியாக காத்துட்ருக்கு. அந்த போஸ்டருக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம்.

மணி 57 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குடும்பத்தோட நேரம் செலவிடுவது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். உமா மகேஸ்வரி விஜயகுமார் ஆலாங்கொம்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடும்பத்தோட செலவழிக்காத நேரம் இருந்தும் என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் குழந்தைகளோட சின்ன சின்ன விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ச்சி அடைகிறது தான் உண்மையான குடும்ப உறவுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது அப்படிங்கிறது இப்போதைய சூழ்நிலைக்கு ரொம்பவும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து குடும்பமாக நாம் சேர்ந்து வெளியே போகிறது, இல்லை சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை விளையாடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே ஒரு பாண்டிங்கை உருவாக்கும். ஸோ அதே மாதிரி என்னென்னா, வீடு அப்படிங்கிறது வெறும் சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு இடம் கிடையாது, அன்பால் உருவாக்கப்பட்ட ஒரு உணர்வு அப்படின்னே சொல்லலாம். அந்த உணர்வை உயிரோடு நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா குடும்பத்தோடு செலவிடக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் எப்போ வேணால் நம்ம சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் குடும்பத்தோடு செலவிடாமல் நம்ம தவறவிடக்கூடிய நேரத்தை திரும்பவும் நம்மளால் பெறவே முடியாது. அதனால் தினமும் சில நிமிஷமாவது நம்ம குடும்பத்துக்காக ஒதுக்கணும். ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில உண்மையான செல்வம் எது அப்படின்னா குடும்பம் மட்டும்தான். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மதியானம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இரவு 7:30 தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இரவு 10:00 ஈரோடு நேயர்கள் பங்கு பெறும் மனதோடு ரெயின்போ கேட்டு மகிழலாம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம் ஹலோ தோழி.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மதிய வணக்கம் சொல்லிட்டு லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இணைப்பது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு நம்ம கேம் ஷோல எந்த மாதிரி விளையாட போறோம் அப்படின்னா, தமிழ்ல நான் ஒரு லெட்டர் சொல்லுவேன், அந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய தமிழ் சொற்கள் வந்து நீங்க நிறைய சொல்லணும். அதுதான் இன்னைக்கு நம்ம கேமா இருக்க போகுது. ஸோ இந்த கேம்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற இணைப்பு என்னோடு 231-6312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 231-7046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த கேம் ஷோவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணையம் இருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஓகேங்க, இன்னைக்கு கேம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: பிசா மேடம்,
0: தமிழ்ல வந்து நான் ஒரு லெட்டர் சொல்லுவேன், அந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய தமிழ் சொற்கள் நீங்க லைனா கண்டினியூவா சொல்லணும். உங்களுக்கான லெட்டர் என்ன அப்படின்னா தா, குரில் தா. குரில் தா
1: தகுதி அந்த மாதிரி.
0: அந்த மாதிரி நீங்க லைனா அதுல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வேர்ட் சொல்லணும்.
1: ஓ, தகுதி. திரை.
0: தீ வந்துருச்சே, தால சொல்லுங்க.
1: தால சொல்லணுமா மேடம்?
0: தால ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்லணுமா? தால ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வேர்ட் சொல்லணும்.
1: தகுதி, தானம், தர்மம்.
0: நான் சொன்னது குரில் தா.
1: ஹலோ,
0: குரில் தா, வெறும் தா.
1: ஓ, தகுதி, தர்மம், தளம், தடம், தா, தார், தாரம் வராது, தவம்.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: எங்கள் அருமை சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க.
0: ஓகேங்க, உங்களுக்கான லெட்டர் என்ன அப்படின்னா குரில் ஆ.
2: அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, அக்கா.
0: ஐயோ,
2: அருமை அருமை, அன்பு. அந்த நாள், அவன், அவள்,

0: அது அருமை அலைகள் அடுக்குமல்லி அந்தி அந்திமாலை
1: ஓகேங்க நிகழ்ச்சியில
0: அந்தி மயக்கம் சரிங்க நன்றி
1: எடுத்தது அவங்க உறவு முறை அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் பார்ப்போம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க
2: சென்னிமலையில இருந்து நவநீதன்
1: ஓகேங்க உங்களுக்கான லெட்டர் என்ன அப்படினா வி குறி வி
2: விளையாட்டு விதி வினை விண்ணப்பம் விடுதலை விவகாரம் விவாதம்
1: ரொம்ப நன்றி ஓகேங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம்
2: நிகழ்ச்சியில
1: பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க தங்கம் தட்டம் தந்தம் தராசு தர்மம் தம்பி தபால் தண்ணீர் அப்படின்னு சொல்லி வரதராஜ் கீதா சண்முகா நகர்ல இருந்து சொல்லியிருக்காங்க வீக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஸ்வாசம் விண்மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் வீக்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்னன்னா விஸ்வாசம் விடுதலை விதை விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் பொன்முடியிலிருந்து சுரேஷ்குமார் ராஜாமணி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திருப்பூர்ல இருந்து பாலா அன்று அவர் அந்த அணி அங்கத்தினர் அப்படின்னு சொல்லி ஆள ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க தங்கள் தழுவி தமிழ் தமிழ்நாடு தவம் தவறு தகவல் தக்காளி தடம் தண்ணீர் தலைவர் அப்படின்னு சொல்லி தால ஸ்டார்ட் ஆகிற மாதிரி விஜயகுமார் உமா மகேஸ்வரி ஆலங்கம்ல இருந்து நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரமண முதலிபுதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா தம்பி தமிழ் தவறு இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்

0: நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்போவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ஒரு 1:13 லஞ்ச் டைம்ல கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். கேம் ஷோல நான் தமிழ்ல ஒரு லெட்டர் சொல்லுவேன், அந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நிறைய வேர்ட்ஸ் வந்து நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பார்ப்போம். வணக்கம். ஓகே, அடுத்ததா நம்ம இதுக்கு முன்னாடி மாலை ஒரு லெட்டர் சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து மலை, மடு, மதி, மன்னன், மன்னிப்பு, மனைவி, மனிதன், மக்கள், மையம், மதிப்பு, மகன், மகள், மகிழ்ச்சி, மறுப்பு, மங்கை, மன்றம், மதியம், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வேற
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. கைன்னு சொன்னதுமே நிறைய நேர்கள் வந்து கைபேசி, கையெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வேற கஞ்சம்பட்டியில

வந்து சண்முகானந்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைராசி கைதி கைலாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைக்குட்டை கையெழுத்து அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூக்கனூர்லேருந்து வரதராஜ் கீதா சொல்லியிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து கைவண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாலா கை கைலாஷ் கைது கைலாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைபேசி கையெழுத்து கைராசி கைக்குட்டை கைவண்ணம் அப்படின்னு சொல்லி கையில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ரெயின்போ 103 கோவில லஞ்ச் டைம் கேம் ஷோ நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். தமிழ்ல நம்ம வந்து ஒரு லெட்டர் சொல்றோம், அந்த லெட்டருக்கு அந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கணேசன் வாணிவேல் பேசுறேன்.
0: ஓகேங்க, கேம்ஸோட கேம் உங்களுக்கு தெரியும்
1: தானே? சரி, கையில என்னென்ன கேட்டீங்க?
0: இல்லங்க, உங்களுக்கு வந்து வேற லெட்டர் து. து து
1: துங்களா?
0: ம்,
1: துவைத்தல்.
0: ஓகேங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: சரிங்க, சரி.
0: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பாப்போம். வணக்கம், ஓகே. நம்ம தூணு சொன்னதும் தும்பி தும்பை அப்படின்னு சொல்லி யாரு, ராமகிருஷ்ணன் புனிதா திருப்பூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பாண்டியன் நகர்ல இருந்து இந்திராணி, துன்பம் துயரம் துணை துவை துருவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தும்பி துக்கம் துணை துவண்டு துண்டு அப்படின்னு சொல்லி மலை கவுண்டம்பாளையம்ல இருந்து விமலா வேணுகோபால் சொல்லிருக்காங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான லெட்டர் என்ன அப்படின்னா வே.
2: என்ன மேடம்?
0: வே, குரில் வே.
2: வேதம்.
0: நீங்க சொல்றது நெடில்ல சொல்றீங்க, குரில்ல வே.
2: என்னது? முச்சையல். முரம். முரம் மூங்கில்.
0: ஓகேங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
2: முப்பெரும் தேவியர்.
0: ஓ, ரொம்ப பெருசா சொல்றீங்களே. ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம்.
0: வேணு சொன்னதும் வெப்பம் வெப்பம் வெயில் வெட்கம் வெளி அந்த மாதிரி மலை கவுண்டம்பாளையம்ல இருந்து விமலா வேணுகோபால் சொல்லியிருக்காங்க. பாண்டியன் நகர்ல இருந்து சிவசங்கர் இந்திராணி, வெற்றி வெறுமை வெள்ளி வெள்ளை வெளிச்சம் வெட்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமண முதலிப்புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா, நான் சொன்னது வந்து குரில் வே சொன்ன, அவங்க வந்து வேலை வேல் வேட்கை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க.

0: நேர்களை, தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையை யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யுங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ்ல விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நிமிஷம் லஞ்ச் டைம்ல கேம் ஷோ நம்ம விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரன்.

0: ஓகேங்க, உங்களுக்கான லெட்டர் என்ன அப்படின்னா மே.
1: மே மேடு
0: நீங்க சொல்றது நெடில்ல சொல்றீங்க, நான் சொன்னது குறில்ல மே.
1: மெதுவா
0: மெதுவா
1: மென்மை.
0: ஓகே,
1: மெழுகு பருத்தி. அவ்வளவுதான் மேடம்.
0: ஓகேங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆஹா, எல்லாரும் வந்து மே நெடில் மே அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் மேகம் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: புதுமலையிலிருந்து கோபாலன் பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, உங்களுக்கான லெட்டரும் மே.
2: மென்மை.
0: ம்,
2: மெல்ல.
0: ம்,
2: மெதுவாக.
0: ம்,
2: மெதுவாக.
0: ஓகேங்க, நிகழ்ச்சியில் இணைந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் நம்மளுக்கு அனுப்பிகிட்டே இருக்காங்க. மெழுகுவத்தி, மென்மை, மெட்டின்னு சொல்லி சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க
3: மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: கோபி வட்டம் கொங்குருவாயத்திலிருந்து திருமூர்த்தி, முருகாயால் திருமூர்த்தி.
0: ஓகேங்க, உங்களுக்கான லெட்டர் என்னன்னா வை. வை
3: என்ன மட்டம்?
0: வை
3: வை.
0: ம்,
3: வைகாசி.
0: ம்,
3: வைபவம்.
0: ம்,
3: வைத்தல்.
0: ம்,
3: அதுக்கு மேல வர மாட்டேங்குது மேடம்.
0: ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்து பேசினதுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மேடம் கணபதியில இருந்து ஜெயகாந்த் பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, உங்களுக்கான லெட்டரும் வை.
4: வை வந்து வையகம்.
0: ம்,
4: வைபவம்.
0: ம்,
4: ஓகேங்க மேடம், இப்ப அவ்வளவுதான் ஞாபகம் வந்துருங்க. நன்றிங்க.
0: ஓகேங்க, நிகழ்ச்சியில நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க.
4: ஓகேங்க ஓகேங்க.
0: மூக்கனூர்ல இருந்து சிவகுமார், மலர்கொடி, சபரிப்ரியா, சரோஜினி என்ன அனுப்பியிருக்காங்கன்னா வைகாசி, வைபவம், வைசன், வையாலின். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க அனுப்பியிருக்காங்க வைகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் வையம், வைத்தல், வையகம், வைகாசி, வைபவம் சொல்லியிருக்காங்க. வைகாசி, வைகை, வைப்பு, வைட்டமின். ஆலங்கொம்புலேருந்து விஜயகுமார், உமா மகேஸ்வரி சொல்லியிருக்காங்க. பெங்களூர்லேருந்து அகிலா தாரணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வைகரை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்ததா வைத்தியர் அப்படின்னு சொல்லி யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா வரதராஜ், கீதா, சண்முகா நகர்லேருந்து.

0: தங்க மாளிகை.
1: உங்களுக்கான
2: சிலம்பம், சிலம்பாட்டம், சித்திரை, சிறுதானியம், சிங்கம்.
1: ஓகேங்க, அருமையா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சியில்

0: பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம். ஓகே, நம்ம சீன்னு சொன்னதும் சிறப்பு, சிம்மம், சிகரம், சிக்கல் அப்படின்னு சொல்லி செல்வலட்சுமி ராஜவீதியில இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிங்கநல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கை சிலம்பு சிகரம் சித்திரை சிரிப்பு சிறுதானியம் சிங்கம் சிறப்பு அப்படின்னு சொன்னதையே திரும்பவும் சொல்லியிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசுல இருந்து சிகரம் சிலம்பாட்டம் சிக்கனம் சிகிச்சை சிறுதானியம் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, அடுத்ததா சித்தம் சிந்தனை சிறப்பு சிறகு சிங்கம் மல்லை கவுண்டன் பாளையம்ல இருந்து விமலா வேணுகோபால் சொல்லியிருக்காங்க. சண்முகா நகர்ல இருந்து அவங்களும் வந்து டைப் பண்ணிட்டே இருக்காங்க. சிகப்பு சிலப்பதிகாரம் சிரிப்பலை சில்லறை சிலிர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா சண்முகா நகர்ல இருந்து வரதராஜ் கீதா சொல்லியிருக்காங்க. சிரிப்பு சிந்தனை சிகப்பு சிலை அப்படின்னு ஐயம்பாளையம்ல இருந்து பாக்யலட்சுமி கருணாகரன் சொல்லியிருக்காங்க. கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியில இருந்து சிங்கம் சிலம்பு சித்திரை சிவப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் சென்னையில இருந்து சிலை சிறை சிகரம்னு சொல்லியிருக்காங்க. சிகரம் சிறுவ சிலம்பம் சிறுமை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாபு சொல்லியிருக்காங்க. சிவப்பு சித்தர் சின்னம் அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து தமிழில் நான் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன், அந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நிறைய தமிழ் சொற்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட நேயர்கள் அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம் கேம் ஷோ. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே மனோன்மணி. நன்றி நேயர்களே.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
5: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
4: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம். ஆகாணி திருச்சிராப்பள்ளி மாநிலங்கள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம்

உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று எடுத்துக்கொள்ள முயன்றபோது இந்த பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். பொது தேர்வு முறைகேடுகள் சட்ட திருத்த மசோதா குறித்து விவாதித்து ஒருமித்த கருத்தெட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது நுகர்வோர் விவகாரம், உணவு, பொது விநியோகம் துறை சார்ந்த அறிக்கையை மத்திய அமைச்சர்கள் அவையில் சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை நடத்த முயன்ற போது நீட் போராட்டத்தில் மாணவர் தாக்குதல் பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நீட் போராட்டங்களின் போது நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான மின்னணு மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கருக்கு எதிராக நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிமன்றம் குற்றவியல் தொடர்புடையவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 200 காவல்துறையினரின் குடும்பங்களின் கருத்துக்களையும் ஆராய வேண்டியதன் அவசியத்தை நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக பிஜேபி உறுப்பினர் திரு மனோஜ் திவாரி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் அனைத்து அரசியல் கட்சியினரும் பங்கேற்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தரூர் பேசுகையில் இந்த சட்ட திருத்த மசோதா குறித்த விவாதத்தை எதிர்க்கட்சிகள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற வாராந்திர கூட்டத்தில் கூட்டணியின் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். மாநில அரசுகள் உள்ளிட்ட பல்வேறு பங்குதாரர்களுடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா சந்தைகளை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் சாலை பேரணி, உணவு திருவிழா, வர்த்தக கூட்டங்கள், சுற்றுலா பயணங்கள், மக்கள் தொடர்பு திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார். சமூக ஊடக ஆர்வலர்களுடன் இணைந்து நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்கள் குறித்த செய்திகளை மின்னணு வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் எடுத்துரைக்கவும் அமைச்சகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சைபர் குற்றங்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்ய மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், குறிப்பிட்ட நிதி இழப்பு வழக்குகள் சைபர் குற்ற தடுப்பு இணையதளம் மூலமாகவும் 1930 என்ற இலவச தொலைபேசி எண் வாயிலாகவும் பதிவு செய்யப்படுவதாகவும், இதன் மூலம் இந்த வழக்கு மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கையில் தானாகவே பதிவாகிவிடும் என்றும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்
ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக

0: ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கர்நாடகா மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்று கூறியுள்ள மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில், கடைமடை மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் மேலே உள்ள மாநிலங்கள் அணை கட்ட முடியாது என்பதை எடுத்துரைத்தார். காவிரி தொடர்பாக கர்நாடகா ஆந்திரா இடையிலான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரியின் நீர்வளத்தை பாதிக்கும் எந்த கட்டுமானத்தையும் எந்த மாநிலமும் மேற்கொள்ள இயலாது என்பதையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகத்திற்கு தேவையில்லை என்ற கருத்து உரிமை கேள்வியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக குறுக்கே மேகதாது அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் சென்று மத்திய அரசிடம் மேகதாதுவிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று தாம் சட்டப்பேரவையில் எடுத்துரைத்ததை திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, இத்துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தொழில் நிறுவனங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்டகால செயல் திட்டத்தை உருவாக்குவது, தொழில் முனைவோரை ஏற்படுத்துவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவது தொடர்பான ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. 871 பேருக்கு பட்டங்களையும் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் ஆளுநர் இந்நிகழ்வில் வழங்கினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர் சங்கங்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SPK தென்னரசு இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். வெளி மாநிலங்களுக்கு லாரிகளில் கனிம வளங்களை ஏற்றி செல்ல தமிழக அரசு 3 மாதங்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில், தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரள மாநிலத்திற்கு கனிம வள லாரிகள் செல்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு நேற்று பிறப்பித்த இந்த உத்தரவை அடுத்து கனிம வளங்களை ஏற்றி வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள், கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் கனரக வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படுவதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து காணப்படுகிறது. தமிழக அரசு உத்தரவினுக்கிணங்க 3 மாதங்களுக்கு தமிழக கேரள எல்லைப்பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து லாரிகள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலின்றி பொதுமக்கள் பயணம் செய்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் அழற்சி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை கல்லீரல் உதவி பேராசிரியர் டாக்டர் கிஷ்வந்த் கூறுகிறார்.
2: ஹெபடைட்டிஸ் ஏ, பி மற்றும் இ நோய்களுக்கான பாதுகாப்பான தடுப்பூசிகளும் உள்ளன. மேலும் ஹெபடைட்டிஸ் சி நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இன்று கிடைக்கின்றன. ஹெபடைட்டிஸ் பி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி கல்லீரல் பாதுகாப்பை மேம்படுத்தி சிறந்த மருந்துகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் அரசு மருத்துவமனைகளில் தேசிய வைரஸ் ஹெபடைட்டிஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன.
0: தைவானில் நடைபெறும் தாய்பே ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இஷாந்த் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா, துருப் ராவத், மணிஷா, சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.

தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:56. சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும், அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஈரோடுல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ்லயும், ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், நீலகிரியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 17 டிகிரியும், பாலக்காடில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: உயிரை உயிரால் உள்ளே குடைந்து

திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. 2020 வர்த்தகத்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட பிஎல்ஐ திட்டம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி இறக்குமதியை குறைத்து உலக நாடுகளின் உற்பத்தி துறைகளுக்கு இணையாக அவற்றை தொழில்துறை, வேலைவாய்ப்பு, நுகர்வோருக்கான நியாயமான விலை, பொருட்களின் தரம் போன்றவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. முதன் முதலில் மின்னணுவியல் துறையில் உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களின் நிர்ணயிக்கப்பட்ட

0: தொடங்கப்பட்டது. முதன் முதலில் மின்னணுவியல் துறையில் உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களின் நிர்ணயிக்கப்பட்ட விற்பனையிலிருந்து அதிக லாபம் ஈட்டும் உற்பத்தியாளர்களுக்கு 4 முதல் 6% வரை 5 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதற்கு 2019 ஆண்டை அடிப்படையாக கொண்டு அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நிர்ணயிக்கப்பட்ட லாபத்தை விட அதிக லாபம் ஈட்டும் உற்பத்தியாளர்களுக்கு அதற்கு தகுந்தாற் போல ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தற்போது நவீன வேதியியல் பேட்டரிகள், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் பொருட்கள், ஜவுளித்துறை மற்றும் உணவு பொருட்கள் உள்ளிட்ட 23க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு உற்பத்திக்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தொலைத்தொடர்பு நெட்வொர்க்கிங் துறைகளுக்கு 6% வரையிலும், சிறப்பு எஃகு தயாரிக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு விற்பனையில் 5 ஆண்டுகளுக்கு 4 முதல் 15% வரையிலும் இப்படி ஊக்கத்தொகை உற்பத்தியை பொறுத்தும் துறைகளை பொறுத்தும் வேறுபடுகிறது. இந்த திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற பிற திட்டங்களுக்கும் பொருந்தும். இந்த PLI திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க அந்தந்த துறைக்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைனில் விரிவான முதலீடு உற்பத்தி திட்டங்களை நிரப்பி ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் கொண்டுவரப்பட்ட பிறகு உற்பத்தி துறை கணிசமாக வளர்ந்துள்ளதாக தெரிவிக்கிறது மத்திய அரசின் தரவுகள். குறிப்பாக மொபைல் போன்கள் உற்பத்தி 2020-21 2.13 லட்சம் கோடியாக இருந்தது, 24-25 5.25 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. மேலும் கடந்த ஆகஸ்ட் வரை 1.76 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளது மட்டுமன்றி 16.5 லட்சம் கோடியாக விற்பனையும் உயர்ந்துள்ளது. அது தவிர 12 லட்சம் நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது. மொபைல் ஏற்றுமதி, மருந்து உற்பத்தி, மின்னணுவியல் போன்ற துறைகள் பெருமளவில் விற்பனையில் சாதனை படைத்து வருகிறது. வளர்ந்து வரும் உலகளாவிய சூழ்நிலையில் அதிக மதிப்புள்ள உற்பத்தி மையமாக உருவெடுத்து வருகிறது நமது இந்தியா. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் அவன் அவள் அது படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடியது.

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரையிசையின் நிறைவாக நட்சத்திரம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

என்ன பாட கம்மனில்லை கவிதை பாட அவள் தஞ்சை தர

0: திரை இசையை கேட்டீர்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அம்மா வணக்கங்க.
1: வணக்கம் சாமி. கோயம்புத்தூரும் மலைப்பாளையம் செஞ்சேரி மலைக்கும் பக்கத்தில் இருக்கிறேன் சாமி.
0: அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஈக்குமாரூருக்கு போவாங்க, அப்புறம் சேமத்துக்கும் போவோம். புளிங்காய் கன்று ரேட்டுக்கு பேசி எடுப்போம் அடிப்போம். நான் புளி தட்டு வியாபாரம் பண்ணுவேன்.
0: அம்மா உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சுங்க?
1: 70 வயசாச்சு.
0: மலைப்பாளையத்துக்குள்ள சரஸ்வதி பழனிசாமி அம்மா வந்து கும்மி பாட்டு நல்லா பாடுவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா தொழிலுமே நல்லா செய்வாங்க. பொதுவா இந்த புளிய மரத்துல எவ்வளவு உயரமான மரமா இருந்தாலுமே அந்த புளி எல்லாமே உளுத்தி அதை வந்து பக்குவமா தட்டி எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படிமா இதுல எல்லாம் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு?
1: புளி தட்டிட்டே இருந்து அதே பழக்கம், சாதாரணமா அதே தொழில் தான் செஞ்சிட்டக்குறோம்.
0: அம்மா இப்ப வந்து நிறைய பசங்க, அது மட்டும் இல்லாம சின்ன வயசா இருக்கிறவங்க வந்து புளிய மரம் எல்லாம் ஏறி தட்டுவாங்க. நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இதுல ஆர்வம் வந்துச்சு? நீங்களும் இந்த புளிங்காய் எல்லாமே தட்டுவீங்களாங்கம்மா?
1: தட்டுவோம் சாமி, தட்டுவோம். அதே தொழில் தான் எங்களுக்கு வருத்தல். ஒரு முறை எங்க பசங்க அப்படியே ஏறி மரத்திலிருந்து உருத்தி கொண்டு வந்து வீட்டுல போடுவாங்க. நான் உட்காந்துட்டு அப்படியே புளிங்காய் தொப்பை எடுத்து தட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை விட்டுட்டு மறுக்காம 100 நாள் வேலைக்கும் போவோம். அது முடிஞ்சிட்டுனா ஈக்குமாறு மட்டை வெட்டி போட்டு ஈக்குமாறு முடிச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் எங்க தொழிலே.
0: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா?
1: 2 மக்கமாரு. 2 மக்கமாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய மகனுக்கு 2 பொண்ணு, சின்ன மகனுக்கு 2 பையங்க. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க.
0: உங்களுடைய தொழிலுக்கு அவங்களும் உதவிகரமா இருக்கிறாங்க?
1: அவங்களும் சப்போர்ட்டு, நல்லா ஊரு சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கமாரும்.
0: இப்போ நம்ம பொது இடங்கள்ல பாக்குறோம், ரோட்ல பாக்குறோம், நிறைய புளிய மரங்கள் இருக்குது. எப்படிங்கம்மா இதுல எல்லாம் நம்ம வந்து மரம் ஏறி உளுத்துறது எப்படிங்கம்மா?
1: மரம் ஏணி கொஞ்சம் தொலைக்கு ஏணி வச்சு மரத்துல மறுக்க மேல ஏறி சல்ல போட்டு உளுத்துவாங்க.
0: புளிய மரம் நிறைய காய்ச்சதுன்னா காலம் பொங்கற காலம் வந்துடுச்சு, மாங்காய் நிறைய காய்ச்சதுன்னா மங்கற காலம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. உங்க அனுபவத்துல இது எப்படிங்கம்மா பாக்குறீங்க?
1: அது உண்மைதான் சாமி. பொங்கும் காலத்துக்கு புளியங்காய், மங்கும் காலத்துக்கு மாங்காய்ன்னு சொல்றது அது நடமறைக்கு ஒத்து வரும். அப்படியே தான் இருக்கு.
0: மாமரம் ஆகட்டும் புளிய மரம் ஆகட்டும், வருஷத்துல எவ்வளவு தடவை காப்புக்கு வருமுங்க?
1: வருஷம் ஒவ்வொரு முறை தான் காப்புக்கு
0: வரும்.
1: வருஷம் ஒரு தடவை தான் புளிய மரம், அப்படி மாமரம் வருஷம் ஒரு தடவை தான் காய்க்கு.
0: சரிங்கம்மா, இப்போ புளிய மரம் நிறைய பூ விட்டுருச்சு, நிறைய பிஞ்சுகளும் வச்சிருக்குது. அப்புறம் காய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பழம் பழுத்துடுச்சு அப்படிங்கறத எப்படிங்கம்மா தெரிஞ்சுக்க முடியும்?
1: பழுத்துக்கிறது அப்படியே கீழே காய் விழுந்தா தான் கண்டுக்க முடியும். மரத்தில் ஏறி பார்க்க முடியாது. கீழே பழுத்து விழுந்ததுன்னா மரத்தில் காய் காஞ்சிடுது அப்படின்னு சொல்லி ஏறி உளுத்துவாங்க.
0: ஒரு சில மரங்கள்லிங்கம்மா இந்த புளியம்பழம் நல்லா இனிப்பா இருக்கும், ரசத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு சில மரங்கள்ல கொஞ்சம் புளிப்பா இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. உங்க அனுபவத்துல இனிப்பு புளியும் இருக்குது, புளிப்பு புளியும் இருக்குதுங்களா?
1: இனிப்பு புளி வந்து கொஞ்சம் சிறு ராசி காயா இருக்கும், புளிக்கிறது வந்து கொஞ்சம் பெருங்க கொக்கரைக்காயா இருக்கிறது அது புளிப்பு. இனிப்பு புளி ரசத்துக்கு நல்லா இருக்கிறது சிறுகாயா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: ஒரு நாளைக்குமா ஒரு பெரிய மரம் உளுத்தணும் அப்படின்னா எவ்வளவு பேர் தேவைப்படுங்கம்மா?
1: பெரிய மரம் ஒரு நாளைக்கு உளுத்தறக்கு 4 ஆம்பளை வேணும், 4 பொம்பளையும் பொறுக்கணும், அப்பதான் அந்த மரம் முடியும்.
0: ஓ, 4 ஆம்பளைங்க மேலேறி உளுத்துவாங்க?
1: 4 பொம்பளையும் காய் பொறுக்கணும். பொறுக்கி மூட்டை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டுல போடுவாங்க.
0: எப்படிங்கம்மா இப்ப வந்து நம்ம காய் உளுத்துறோம், பெண்கள் எல்லாருமே அதைய பொறுக்கி சாக்குல போடுறோம், அதை கொண்டு வந்து நம்ம வீட்டுல போட்டுறது.

0: அதை கொண்டு வந்து வீட்டில் போட்டு அப்புறம் அதை தொப்பை எடுத்து தொளிச்சு காய வச்சு தட்டுவோம். தட்டித்தான் வியாபாரம்.
1: அம்மா, புளியங்காய் புடுங்கறதும் கூட நம்மளுக்கு வந்து பெரிய தொந்தரவு இல்லைங்க. அந்த காயை தட்டும் போதுங்கம்மா அந்த ஓடு போய் புளியில் அப்பிக்குது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப சிரமங்கம்மா. அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
0: அதையெல்லாம் ஒன்றுன்னா எடுத்து தான் சமாளிக்கணும். தொப்பியை வந்து புளியில் ஒட்டிக்கிட்டுனா அது வாங்க மாட்டாங்க, வியாபாரம் இல்லை. அது சுத்தமாக தான் பண்ணி கொடுக்கணும்.
1: அப்புறம் அந்த புளிக்குள்ள நார் வருதல்லங்கம்மா, அது என்ன பண்ணுவீங்கம்மா?
0: நாரை சுத்தமாக காய வச்சு நார் உரித்து எடுத்துருக்கணும். நார் இருந்ததுன்னா புளி கரைக்கிறக்கு கையில் குத்திக்கு பட்டுக்கு வியாபாரம் ஆகாது. நார் இல்லாமல் தான் தொப்பி எடுக்கணும்.
1: இப்போ நீங்கள் மரத்துலேருந்து கொண்டு வந்து வீட்டில் போட்டு அதை வெயிலில் காய போடுவீங்களா?
0: வெயிலில் காய் போட்டு அதை தொப்பை எடுத்து ஆதியாமல் புளியுமும் தொப்பை இல்லாமல் காய் போட்டு தான் தட்டி கொட்டை எடுக்க வேணும். தட்டி கொட்டை எடுத்து நாறு கீரை எல்லாம் உரித்து அப்புறம்தான் வியாபாரத்துக்கு கிலோ கணக்கில் விற்கணும். வியாபாரம் ஆகுது.
1: ஆண்கள் வந்து மரத்து மேலே ஏறி காயெல்லாம் உளுத்துறாங்க, பெண்கள் வந்து அதை பொறுக்கி புளியாக பண்ணுறீங்க. ஒரு பெண் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வேலைக்கு வரும்போது புளி எடுத்தாங்கன்னா எவ்வளவு கிலோ சுத்தமா எடுக்க முடியுங்க?
0: ஒரு 3 கிலோ எடுக்க முடியும் சுத்தமா. காய் தொளிச்சு தட்டி ஒரு 3 கிலோ புளி தட்டி சுத்தம் பண்ணுவாங்க.
1: அவங்க புளி தட்டிட்டு இருக்கும்போது நீங்க கூடுதலா என்னாச்சும் வேற வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா? அதுக்குள்ள
0: அது நல்லா ஒரே வேலையை செஞ்சாதான் ஆகு. அப்புறம் அவங்களுக்கு டீ காபி வச்சு கொடுக்கறக்கு அது ஒரு நேரம் எனக்கு ஆகு. ஒரு பொண்ணுக்கு வந்து 3 கிலோ புளி தான் தட்டி சுத்தம் பண்ண முடியும்.
1: காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, சாயந்தரம் எத்தனை மணிக்கு வேலையை முடிப்பீங்க?
0: காலையில 9 மணிக்கு வருவாங்க, 1:30 மணிக்கு சாப்பாட்டுக்கு போயிருவாங்க, அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணி அளவில் வீட்டுக்கு போயிருவாங்க.
1: நீங்க வந்து செஞ்சேர்மலை பக்கத்துல மலைப்பாளையம், உங்க ஊருக்குள்ளயே இந்த மாதிரி புளி எடுக்கிறதுக்கு பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லீங்களாம்மா?
0: இருக்கிறாங்க. எங்க ஊருக்குள்ளயே பக்கத்தில் உள்ளூருக்குள்ளயே பொம்பளையோ ஆம்பளையோ எல்லாமே பொறுக்கி தட்டி கொட்டை எடுத்து எல்லா வியாபாரத்துக்கும் உள்ளூர் பொம்பளைகளாவது தெரி கட்டுவாங்க.
1: சீசன் காலத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி புளி வியாபாரம் பண்றீங்க, இந்த மாதிரி சுத்தமா புளி தயாரிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. மத்த நேரங்கள்ல நீங்க வந்து வயசானாலுமே நீங்க எல்லாம் கும்மி பாட்டு பாட போறீங்க, அப்புறம் வட்டக்கும்மி எல்லாம் பெண்களை வச்சு விசேஷங்கள்ல வட்டக்கும்மி அடிக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. அது போக 100 நாள் வேலை திட்டத்துக்கும் போயிட்டு இருக்கீங்க. அங்க நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வருவாங்க, அவங்க கிட்ட ஒரு பொழுதுபோக்குக்காக நீங்க ஒரு பாட்டு பாடுங்கம்மா, ஒரு கும்மி அடிங்கம்மா அப்படின்னா நீங்க உடனே ஏதோ ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்களா?
0: அதெல்லாம் மனசுல பதிவாகிடுச்சு. அப்படியே ஆரம்பிப்போம். எல்லாம் வட்டக்கும்மி பாட்டும் பாடுவோம், ஒரு ஆளாட்டு பாட்டு, ஒரு உபகதை எல்லாமே பாடுவோம்.
1: நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா?
0: படிப்பில்லை சாமி, படிப்பில்லை.
1: நீங்க அந்த காலத்துல பள்ளிக்கூடம் போலின்னு சொன்னீங்க, எப்படிங்கம்மா இந்த கும்மி பாட்டு இந்த ஆளாத்தி பாட்டெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, கேள்வி ஞானங்களா?
0: அதெல்லாம் ஒரு நெஞ்சில் பதிவாகிட்டா அழியக்கூடிய விஷயமும் அல்ல. எத்தனை வயசானாலுமே அப்படியே நாவில சரஸ்வதி இருக்குன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி மறக்கக்கூடிய இது இயல்பே இல்லை.
1: நீங்க எத்தனை வயசுல இந்த பாடல்கள் எல்லாமே பாட கத்துட்டீங்க?
0: ஒரு 5 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள பட கத்துக்கிட்டேன்.
1: நீங்க உங்களுடைய பெற்றோர் வீட்டில் இருந்திருப்பீங்க, இந்த கும்மி பாட்டு பாடணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஒரு உந்துகோள் வந்துச்சு? யாரை பார்த்து இந்த மாதிரி நீங்களும் இந்த பாடல்கள் கத்துட்டீங்க? உங்க குருநாதர் பத்தி சொல்லுங்களேன்.
0: அவங்க வந்து பக்கத்தில் அடிக்கும் போது அவங்க பாடும்போது ஒரு ஆர்வமா படிக்கணும் நாமளும் சொல்லணும்னு ஒரு பிரிய வந்தது, அதனால நான் பழகிட்டேன்.
1: இந்த வட்டக்கும்மி பாட்டெல்லாம் பாடணும்னா எவ்வளவு நாள் ஆகுங்கம்மா? இப்ப வந்து நாங்க கத்துட்டு பாடுறோம், உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே கத்துக்கிறாங்க, அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகுங்கம்மா இந்த பாட்டெல்லாம் கத்துக்கிறதுக்கு?
0: ஒரு 2 முறை 3 முறை சொன்னாலே படிச்சவங்க நல்லா கத்துக்குவாங்க, படிக்காதவையும் பின்னே 4-5 நாள் கூடியாகு கத்துக்கிறக்கு.
1: இந்த மாதிரி வட்டக்கும்மி பாட்டு கும்மி பாட்டு எல்லாமே பாடும்போது ஒருத்தர் பாடுனா அந்த ராகம் வராது, ஒரு 4-5 பேர் சேர்ந்து பாடணுங்க. எப்படிங்கம்மா நீங்க ஒரு கோயில் விசேஷங்கள்லயோ இல்ல மற்ற விசேஷங்கள்லயோ பாடும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரியான பெண்கள் பாடுறதுக்கும் ஊர்ல இருக்கிறாங்களா?
0: இருக்கிறாங்க, எங்க ஊர் நிறைய இருக்கிறாங்க. பாடும்போது ஒரு கோயில் விசேஷத்துக்கு 10 பேர் 20 பேர் கூட்டமா சேர்ந்து பாடிட்டு கும்மி அடிச்சா நல்லா இருக்கு. இப்ப வந்து இந்த நேரத்துக்கு யாரும் இல்லையே, அதனால தனியா நான் ஒருத்தி முயற்சியில் சொல்லலான் இருக்கிறேன்.
1: அந்த விநாயகனை நினைச்சு ஒரு 2 வரி பாடுங்களேன்.
0: இப்போ உங்க பெரியத்துக்காக ஒரு 2 வரி பாடுறேன், பெண்கள் இல்லாம ஒரு பெரியத்துக்காக சொல்றீங்கன்னு சொல்லி நான் பாடுறேன், அது கேட்டுக்கோங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஆத்துக்கு ஏலல்லோ அந்த பாரோ, ஐலல்லோ அந்த பாரோ ஏலல்லோ, ஆடு மேய்க்கு ஏலல்லோ கூட பெண்ணே.

0: வருவே.
1: அருமையா பாடுறீங்கம்மா, உங்களுடைய குரல் வளமும் நல்லா இருக்குது. பாடுங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு பாட ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்குதுங்கம்மா. இந்த பாடல் அடிக்கடி பாடுவீங்களா?
0: அடிக்கடி பாடுவேன் சாமி, அடிக்கடி பாடுவேன், மறக்க செய்யாது.
1: அம்மா, இப்ப வந்து நீங்க புளியங்காய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கூடவே இந்த ஈக்குமாறு உரிக்க போறீங்க. ஈக்குமாறு உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்கம்மா. தென்னை மட்டையை வெட்டணும், அதை ஓர்ஸ்ல போடணும், அதுக்குள்ள பாம்பு வெள்ளியெல்லாம் இருக்கும், நம்ம பார்த்து செய்யணும். அதையெல்லாம் எப்படிங்கம்மா மேலாண்மை செய்யறீங்க?
0: அது வந்து சாமி, போய் ஓலைய மட்டையை எடுத்து போட்டு பாலை பண்ணாடியெல்லாம் பொறிச்சு போட்டு மட்டையை வெட்டி குட்டா போட்டு ஈக்குமாறு உரிப்போம். அது பூச்சி எல்லாம் இருக்கு, பூராந்துருக்கு, எல்லாமுக்கு உதறி போட்டு ஈக்கு மாதிரி உரிப்போம். ஒரு நாளைக்கு வந்து 10 கிலோ உரிக்கலாம். 10 கிலோ உரிச்சோம்னா ஒரு 400 ரூபா கிடைக்கி. அந்த 400 ரூபா வச்சு தான் நாங்கள் அப்படியே செலவு பண்ணோன்னு. அப்புறம் அதை ஈக்கு மாதிரி மறுத்து நாளைக்கு போயும் அந்த ஓலையை வெட்டி அதையெல்லாம் சுத்தம் பண்ணி பின்னையும் அதே போல ஓலையை வெட்டி போட்டு உட்காந்து உரிச்சா பின்னையும் 1 பவுத்துக்கெல்லாம் உரிச்சிட்டு இருக்கிறோம். ஈக்கு மாதிரி வேலை தான் எங்கள் தொழில்.
1: நைஸ் மாறுங்களாங்கம்மா?
0: நைஸ் மாதிரி தான் உரிப்போம், சாதா மாதிரி சரியாக வாங்கறது இல்லை. அதனால நைஸ் மாதிரி உரிச்சோம்னா காட்டுக்காரருக்கும் எல்லாம் சுத்தமாக்கி துவப்பு, எங்களுக்கும் சம்பளம் கிடைச்ச மாதிரியும் நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈக்கு மாத்து வேலை
1: தென்னோலை வந்துங்கம்மா, இந்த வேச காலம்னு சொல்லக்கூடிய இந்த 2-3 மாசத்துல தான் நிறைய ஓலைகள் விழுகும். அப்புறம் மழை காலத்துல ஓலை கம்மியாயிருங்கம்மா. உங்களுக்கு உரிக்கிறக்கு ஓரளவுக்கு ஓலைகள்லாம் கிடைக்குதுங்களா பக்கத்தில்?
0: பக்கத்தில் இப்போ வந்து ஓலை கிடைக்கு சாமி. இனி வந்து தை மாசம்தான் நிறைய பழுக்கு, இப்போ வந்து ஓடுஞ்சுழுவாக இருக்குது. அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வெட்டி போட்டு உரிப்போம். தை மாதம்தான் தலைப்பழுப்பும் வாங்கும். தையில் தலைப்பழுப்பு ஆச்சுன்னா தை போய் மாசி வங்கினியில் நிறைய உழுகு. அப்போ வந்து ஈக்கு மாதிரி நல்லா சேரு, நல்லா தொழில் பண்ணுவோம்.
1: அந்த ஈக்கு மாதிரி உரிக்கும் போது மட்டையெல்லாம் வெட்டும் போதுங்கம்மா, ஒரே ஆள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சலுப்பு தட்டும். கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் உங்களுக்கு துணைக்கு வருவாங்களா?
0: 2 பேர் 3 பேர் சேர்ந்தா ஒரு ஆள் மட்டை வெட்டலாம், ஒரு ஆள் ஓலை எடுத்து போடலாம், சுத்தம் பண்ணிட்டு தோப்பேன். 2 ஆள் 3 ஆள் சேர்ந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: உங்களுக்கு கொஞ்சம் வயசானதுனால இந்த மாதிரி நீங்க ஈக்கு மாறெல்லாம் உரிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க இளமையா இருக்கும் போது காட்டு வேலைக்கெல்லாம் போனான்னு சொன்னீங்க. காட்டு வேலை உங்களுக்கு என்னென்ன வேலை தெரியுங்கம்மா? தோட்டத்துக்கள்ல
0: தென்னங்காடு களை வெட்டுவோம். அப்புறம் மிளகா காட்டுக்குள்ள பில்லு பூடுறதா மிளகா காடும் களை எடுக்கலாம், கத்திரிக்காடும் களை வெட்டுவோம். அப்புறம் சில சமயத்தில் ஏதாவது கள்ளமுத்து போடுற வேலைகளாக இருந்தால் தண்ணி வேயாத காட்டுக்கு கள்ளமுத்து போடுற கூப்பிட்டாங்கன்னா அதுக்கும் போவோம். பல வேலைகள்லாம் செய்வோம்.
1: அந்த காலகட்டத்திலேங்க இந்த சூலூர் வட்டம் மலைப்பாளைய கிராமத்தில் விவசாயிகள் வந்து என்னென்ன செடிகள்லாம் பயிரிட்டு இருந்தாங்கம்மா?
0: மிளகா செடியை நடுவாங்கோ, கத்திரி வைப்பாங்கோ, முள்ளிங்கியும் இப்போ வெல்லாம் முள்ளிங்க கிழங்கு வச்சு அதையும் காட்டுக்குள்ளே போய் களை எடுப்போம். பின்ன ஆதியாமும் அந்த கிழங்கு எடுத்து போட்டு ஆதியாக அந்த கிழங்கை நட்டு அதை களை எடுத்துட்டு மறுக்க அது ஊர்னு பக்கத்துக்கு அதையும் போய் ஒரு வேலைக்கு உபயோகமாக கூப்பிடுவாங்க.
1: தென்னை மரத்துக்குள்ளே வட்டம் களை எடுக்கிறது அப்படின்னாங்கம்மா, நிறைய பாலை பண்ணாடை ஓலை எல்லாமே கிடக்கும். நம்ம முதல்ல அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் தான் களை வெட்ட ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஒரு லவுண்ட சுத்தியும் இப்போ வல்ல தேங்காய் மரத்துக்கு வந்து உரம் போடுறதுக்கு வந்து மரத்தை சுத்தம் பண்ணணும். பாலை பண்ணாடி எல்லாம் இருக்குது. அது பூரா எடுத்துட்டு அந்த லவுண்ட அடித்து லவுண்டுக்குள்ளே சாணி எருவு கொண்டு வந்து கொட்டினாங்கன்னா அதையும் பொம்பளைகளுக்கு கூப்பிடுவாங்க, அதையும் எடுத்து இறைப்போம். அப்புறம் மறுக்க அந்த ஓலையே அக்கட்டால் எடுத்து போட்டு மறுத்து கெடுவு நாங்களே ஈக்கு மாதிரி முறிப்போம்.
1: அந்த மாதிரி பண்ணுவீங்க. அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய சூழல்லிங்கம்மா, நிறைய விவசாயிகள் தென்னமரம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எந்த வெள்ளாமையுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. தென்னை மரத்துக்குள்ளே என்னென்ன வெள்ளம் பண்ணலாங்கம்மா?
0: தென்னை மரத்துக்குள்ளே வாழை நட்டுறாங்கோ, அந்த வாழைக்காடு களை எடுப்போம். ஆதியாம் நம்ம சொட்டையை

0: இருந்ததுன்னா மிளகா நாற்று ஒவ்வொன்றே நட்டுறாங்க தென்னை மரத்து இடைகளில். தென்னை மரத்துக்குள்ளே இடைகளில் மிளகா நட்டினாங்கன்னா அந்த மிளகா செடிக்குள்ளே களையும் எடுப்போம். சில பேர் வெண்டை போடுறாங்க, வெண்டை சாட்டுக்குள்ளேயும் களை எடுக்கலாம், வெண்டை காயும் உபயோகத்துக்கு ஆகுது, அந்த வேலைக்கும் போவோம்.
1: மலைப்பாளையம் கிராமத்தை சுற்றியும் என்னென்ன அழகான கிராமங்கள் இருக்குது, அங்கே என்ன கோயில்கள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
0: மலைப்பாளையத்திலேயே மாகாளியம்மன் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயிலும் இருக்குது, வேணாங் கோயிலும் இருக்குது, சூப்பரான கோயிலுக்கு தான் நல்லா இருக்குது. செஞ்சேரி மலை மதராசல் மூர்த்தி பிரமாதமான கோயில், அதுவும் நல்லா கூட்டங்க வருது, நல்லா இருக்குது. அந்த கோயிலில் மதராசல் மூர்த்தியை கும்பிட்டு போட்டு மலை மேலே ஏறி சுற்றி கிராமத்தை பார்த்தா அழகாக இருக்குது, பூரா தென்னை மரங்க தான், அதை ஒரு காட்சியை பார்த்த மாதிரி இருக்குது. அதை தவிர்த்து மறுபடியும் கேட்டாலும் எங்கள் ரெண்டு மலைக்கும் ஜென்டரில் ஆறு போகுது வாய்க்கால், அதில் தண்ணி நிறையா போகுது, அதை பார்த்தாலும் சூப்பராக நல்லா இருக்கு, பார்க்க பார்க்க பார்க்கலானே இருக்கு, அது ஒரு பிரியம்.
1: மலைப்பாளையம் கிராமத்தில் சரஸ்வதி பழனிசாமி அம்மா நிறைய ஆலாத்தி பாட்டு பாடுவாங்க அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள் எல்லாமே சொல்றாங்க, நீங்களும் பாடுவேன்னு சொன்னீங்க, ஒரு ரெண்டு பாட்டு எங்களுக்காக பாடுங்களேங்கம்மா.
0: இப்போ நான் வந்து இது பாடுற பாட்டு, பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் ஆகி பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது ஆலாத்தி எடுத்து வீட்டுக்குள்ள விடுற பாட்டு இப்போ நான் சொல்றேன், கேளுங்க. பாலிலே ஆலாத்தி, பழத்திலே ஆலாத்தி, தேனிலே ஆலாத்தி, தெய்வ சபைக்கு அல்லாறு எடுக்கின்ற இளநீருங்காவிடியும் மலை மேலே இருக்கின்ற மாயவர்க்கு நெத்தையார் சுபமங்களம், நெத்தையார் சுபமங்களம். பாதமொரு பூசையும் பகலமணி மாலையும் கோலமொரு பச்சையும் கொத்தில் அழகா, காலிலே சிறு சலங்க, கையிலே தமிர்தாளம், இடுப்பிலே இட சூரி இந்தியர்க்கு. மலையாள தேசங்கள் 18 ரூபங்கள் கங்காமாதேவிக்கு சிறு மங்கிலியம், சீவக்கா சிறுவயிறு சீதைக்கும் ராமருக்கும் சிறு நலுங்கு, நெத்தையார் சுபமங்கலம், நெத்தையார் சுபமங்கலம். பச்சை படந்திருக்கு பச்சை பூ பூத்திருக்கு பச்சை மேலாலாத்தி பார்வதிக்கு, மஞ்சம் படந்திருக்கு மஞ்ச பூ பூத்திருக்கு மஞ்ச மேலாலாத்தி மாரியம்மனுக்கு, சிகப்பூ வடந்திருக்கு சிகப்பூ பூத்திருக்கு சிகப்பால ஆலாத்தி நிலமாரி அம்மனுக்கு.

0: சுபமங்களம்.
1: அம்மா, உங்களுடைய வயசுக்கு குமி பாட்டும் அத்தனை பாட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இந்த ஆலாத்தி பாட்டு அருமையா பாடுறீங்க. இந்த பாடல் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கம்மா?
0: இது நான் சின்ன பிள்ளைல இருந்து கத்துக்கிட்ட பாட்டு, மறக்காது. நான் எப்படி நெஞ்சில ஞாபகமா வச்சுக்கிட்டே இருப்பேன். கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இந்த பாட்டு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க, பாடு போவேன்.
1: கல்யாண விசேஷங்கள்ல வந்து உங்களை கூப்பிடுவாங்க, நீங்களும் போவீங்க?
0: கல்யாண விசேஷம் கூப்பிட்டாங்கன்னா போய் தமாசு போலயே பாடிட்டு வர்றது, அது ஒரு ஆரோக்கியமா நல்லா இன்பமா கேட்பாங்க. அதுக்கு தான் நான் மறக்காத வச்சிருக்கிறேன்.
1: அம்மா, நீங்க பிறந்து வளர்ந்தது, உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய அப்பா அம்மா பேரு, இதெல்லாமே சொல்லுங்களேன்.
0: என் கூட பிறந்தவங்க பொம்பளைங்க நாலு பேரு, ஆம்பளைங்க ரெண்டு பேரு. அப்பா அம்மா நான் சிறு வயசுலயே அவங்க தவந்துட்டாங்க, அவங்க இல்லையே. அப்பா அம்மாவுக்கு பதிலாக அக்காவுங்க தான் எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு, நாங்க எனக்கு ரெண்டு ஆண் குழந்தையோ, எல்லாம் நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்கிறோம். இந்த பாட்டுகளும் அதே மாதிரி நான் மறக்காம நெஞ்சில வச்சிருக்கிறேன்.
1: இந்த நேரத்துல உங்களுடைய அப்பா அம்மா ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய அக்கா தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு அக்காவை ஞாபகப்படுத்தினீங்க. அவங்க எங்க இருக்காங்கம்மா இப்போ?
0: அக்கா வந்து கோயம்புத்தூர் இருக்கு. அவங்களுக்கு மச்சான் இல்லை எங்கள் அக்காவுக்கு. எங்கள் அக்கா கோயம்புத்தூர் இருக்குது. ஒரு தங்கச்சி இறந்துருச்சு, இன்னொரு அக்காவும் இங்கே தான் இருக்கு. எல்லாம் வயசு ஆகிடுது.
1: அடிக்கடி சந்திச்சுக்குவீங்களாங்கம்மா?
0: அடிக்கடி பேசிக்குவோம். உள்ளூருக்குள்ள இருக்கிற அக்கா கூட, கோயம்புத்தூர்ல இருக்கிற அக்கா கூட எப்பாலும் ஒரு முறை போனோம்னா பாத்துக்குவோம்.
1: அம்மா, மழை காலம், வெயில் காலம், இது எல்லாமே பார்க்காம நீங்க காலையில எந்திரிச்சு ஐயாக்கு சாப்பாடு, உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு 7:30 நம்ம வேலைக்கு கிளம்பணும். உங்களுடைய அன்றாட வேலைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? நீங்க தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதை பத்திங்க?
0: தூங்குறதுக்கு 9 மணிக்கு தூங்கிடுவேன். எந்திரிக்கிறது 5 மணிக்கு எந்திரி

0: குடிச்சா எல்லாம் வீடு வாசலாம் கூட்டிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு 8:30 கிளம்பிடுவோம். 8:30 கிளம்பணும்னா 3:30 வீட்டுக்கு வருவோம். அதுதான் எங்களுக்கு நிரந்தரமான தொழில்.
1: வந்து வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குங்கம்மா?
0: வீட்டில் வந்து எல்லாம் வீடு பெருக்கிறது, தண்ணியை எடுத்து எல்லாம் காய வச்சு குளிக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு 8:00 ஆகி போகுது. அதுக்கு மேலே நாடகம் பார்த்துட்டு தூங்குவோம்.
1: இப்போ உங்களுடைய மகன் ரெண்டு பேருமே தனித்தனியாக இருக்கிறாங்க. ஐயா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வாராங்கம்மா?
0: ஐயா உதவி செஞ்சிட்டு இருந்தாரு. இப்போ வந்து உடல்நல சரியில்லாமல் வீட்டில் தான் இருக்கிறாரு. இருந்த 10 வருஷமா நானே தான் பாடுபட்டு 2 பேரும் காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறோம். ஐயாவும் ஒரு வேலைக்கும் போறதில்லை. ஐயா வீட்டாளுத்த அப்புறம் என்ன செய்ய முடியும்?
1: அம்மா அவருமே நல்ல வயசா இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சிருப்பாரு. அதே சமயத்துல இப்ப வயசாயிடுச்சு, வேற என்னங்கம்மா செய்ய முடியும்?
0: அவர் நல்ல சாமி கும்பிடுறதுனால எப்படி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நானும் 70 வருஷம் ஆகியும் அப்படியே வேலைக்கு போய் 2 பேரும் அப்படியே சேம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய வேலை.
2: இதுவரை கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மரத்திலிருந்து புளியங்காய் பறிப்பது, அதிலிருந்து நார் தனியாகவும் கொட்டைகளை தனியாகவும் பிரித்தெடுப்பது மற்றும் பாதுகாப்பாக வைப்பது குறித்தும், அது மட்டுமல்லாமல் குழந்தைகள், இளையோர்கள், முதியோர்கள் என அனைவரும் என்னென்ன உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக கூறுகிறார் சரஸ்வதி பழனிசாமி அவர்கள். வணக்கம் நேயர்களே.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
3: அல்லது
2: 8222649459
3: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
3: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்கான கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய்

தெரிவித்துள்ளார். நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீர் விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். விளையாட்டுத் துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31 தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். IFL கால்பந்து போட்டி அக்டோபர் மாதம் 16 தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மூணு மணி மூணு நிமிஷத்துல நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கிராமபோனும் 103 இந்த ஷோல உங்களுடைய விருப்ப பாடல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி உங்களுடைய எவர்கிரீன் பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இப்ப நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்க காத்திருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார, பிரபுகுமார் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: திருப்பூர் வீரவாண்டியில இருந்து தங்கவேல் பேசுறேன் சார்.
0: திருப்பூர் வீரவாண்டி தங்கவேல், சொல்லுங்க தங்கவேல், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாலும் படத்துலங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணும், அந்த பாட்டு வேணும்
0: உங்களுக்காக. அந்த பாடல்

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறினா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: எல்லாரும் லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸா அப்படி ரெஸ்ட் எடுத்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் கிராம ஃபோனும் 103 ஷோவை கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் கோயம்புத்தூர் கணுவாய் பகுதியிலிருந்து பன்னீர்மடை நெல்லை நாயகம் விஜயா சுவாமிநாதன் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் பணமா பாசமா படத்திலிருந்து இவங்களுக்காக.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 3:13 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, ரொம்ப அழகான இதமான பாடல்களோட கிராமபோனும் 103 போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் வசந்தி பேசுறேன், தேன்புதூர்ல இருந்து.
1: வணக்கம் வசந்தி, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: அந்த புதையல் படத்துல இருந்து சின்ன சின்ன இலை பின்னி பின்னி வரும் சித்திரை கைத்தறி,
1: உங்களுக்காக இந்த பாடல்.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்ரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: 3:19 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, பாலக்காடு கஞ்சிக்கோர்ல இருந்து வல்லடி இருந்து ஜெயன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஜெயன், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: திருவிளையாடல இருந்து ஒரு நாள் போதுமா பாடல் வேணுங்க
0: உங்களுக்காக. அந்த பாடல்

சரி நீ தாதா

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உடனே உடனே கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையை யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸில் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: 3:26 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனும் 103 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் நிகமம் தாராபுரம் ரோடு, ஆனந்தன், மகேஸ்வரி ஆனந்தன், விக்னேஷ், சபரீஸ்வரி, சுப்பிரமணி, காமாட்சி வெள்ளியங்கிரி, கவிதா, சுஜிதா, சுஜிதா, விஜயலட்சுமி, முத்துக்குமார் மற்றும் செந்தில்குமார், இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல்

நேயர்கள் இதுவரை கேட்டது கிராமபோனும் 103 3:30 இனி கேட்கலாம். NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில இன்று மாலை 4 மணிக்கு மயக்கும் மாலை, 5 மணிக்கு சித்திர செவ்வானம் கதைகளின் வழியே திருக்குறள், 6 மணிக்கு பூச்செண்டு, 6:40 டீ கடை. இன்றைய நமது டீ கடை நிகழ்ச்சியில இன்றைய தலைப்பு திருமணத்திற்கு முன்பும் பின்பும். இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்கான கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கன

வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள். கரெக்டா 4:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயக்கும் மாலை. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜி பிரபுகுமார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிளசண்டான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக நிறைய காத்துட்டு இருக்கு. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் உங்களுக்காக அந்த 1 நிமிடம் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறலாம்,
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

4:15 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயக்கும் மாலை ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல ரங்கா படத்துல இருந்து பட்டுக்கோட்டை நம்மளே அப்படிங்கிற ஒரு சாங் கேட்டோம். சங்கர் கணேசனோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசுதேவன் பாடியது, பாடல் ஆசிரியர் வாலி. இதனைத் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த பாடல் காக்கிச்சட்டை படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடியது, பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னா ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

கேட்டு ரசித்த இந்த பாடல் சௌந்தர்யன் இசையில எஸ்ஏ ராஜ்குமார் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது. பாடல் ஆசிரியர் சௌந்தர்யன். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கீதாஞ்சலி படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கே எஸ் சித்ரா மற்றும் இளையராஜா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிரஷர் பிரஷர் இருக்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியபவனார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒன்ல வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இன்னைக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.

தேவர் மகன் படத்திலிருந்து இப்ப பாடல் கேட்டோம். இளையராஜாவினுடைய இசையில கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி. 4:36 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயக்கும் மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பூக்களை பறிக்காதீர்கள் படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் டி ராஜேந்தர்.

दिल मन दे और दल दल दल दल कादल लव लव लव, लव, लव।

ரொம்ப அழகான ஒரு பிளசண்டான 80s 90s பாடல்கள் எல்லாம் மயக்கும் மாலையில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இப்ப நம்ம கேட்டு ரசித்த இந்த பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜாவினுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் புதுக்கவிதை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

0: சூப்பரான பாடல்ல நம்ம மயக்கும் மாலை ஷோனோட நிறைவான ஒரு பாடல். வனஜா கிரிஜா படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி. இந்த பாட்டோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது, உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல 6:40 இன்று மாலை டீ கடையில் இன்னைக்கு என்ன ஒரு டாபிக்ல நானும் சுஜி உங்களோட பேச போறோம் அப்படின்னா, திருமணத்திற்கு முன்னாடி பின்னாடி. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும், 2317046 அப்படிங்கிற இந்த நம்பர்லையும் உங்களோட கருத்துக்களை நீங்க கால் பண்ணி பகிர்ந்து கொள்ளலாம்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு.

0: பெற்றது. நேரம் 5:02. நாம் இனி கேட்கலாம் கதைகள் வழியே திருக்குறள்.
1: அதிகாரம் மக்கட்பேறு, குறள் எண் 65. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம FM ரெயின்போ 103 கோவில நேயர்கள் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, 5 மாயாச்சு. ஆர்ஜே சாரு கேசினி குட்டி குட்டி கதைகளோட உங்களை சந்திக்க வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக இன்னைக்கு நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதையும் திருக்குறளும் நமக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத ஒரு பாடல கேட்டுட்டு நாம கேட்கலாம். ஸ்டேடியம் FM ரெயின்போ 103 கோவை கேட்டுட்டு இருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள்.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு. நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக ஒளிபரப்பாகும்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாம் வாங்க. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு நாம படிச்சிருப்போம். நம்மளை விட வயசுல மூத்தவங்க நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் கண்டிப்பா நல்ல பயனை கொடுக்கும். அப்படிப்பட்ட பெரியவங்களை நம்ம மதிச்சு போற்றணும். அத பண்ணலனா என்ன ஆகும் அப்படிங்கறத இந்த கதையில கேட்கலாம். குரு ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கறதுக்காக சீடர் ஒருத்தன் வந்தானாம். குரு சொன்ன உபதேசத்தை ஒண்ணு விடாம கேட்டு அது மாதிரியே நடந்துகிட்டானாம். அதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சீடன் சிறந்த ஞானவானா திகழ்ந்தானாம். இதே மாதிரி அந்த குரு கிட்ட ரெண்டாவது சீடன் ஒருத்தன் உபதேசத்துக்காக வந்தான். குரு உபதேசம் செய்யும் போதெல்லாம் ஏன், எதுக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டுகிட்டே இருந்தானாம். குருவும் அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாராம். இப்படியே காலம் கடந்துச்சு. நாம இன்னும் ஞான முழுமை பெறாம இருக்கோமே அப்படின்னு அந்த ரெண்டாவது சீடன் தவியா தவிச்சானாம். ஒரு நாள் முதல் சீடன் குருவை பார்க்க வந்தான். அப்படி பார்க்க வந்தப்ப ரெண்டாவது சீடனையும் அவன் பார்த்தான். ரெண்டாவது சீடன் அவனை வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று அவன் கிட்ட பேச தொடங்கினானாம். முதல் சீடனுடைய பேச்சு குருவுடைய உபதேசம் பத்தி மட்டுமே இருந்துச்சான். இதை கேட்டு வருத்தப்பட்ட ரெண்டாவது சீடன், நானும் நீங்க உபதேசம் பெற்ற குரு கிட்டதான் உபதேசம் கேக்குறேன், ஆனா எனக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஞானமும் கை கூடி வரலையே, அது எப்படி அப்படின்னு கேட்டானா. அதுக்கு முதல் சீடன் என்ன சொல்லியிருப்பாரு, ரெண்டாவது சீடன் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கிடைக்குமான்னு வர பாடலை தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள்.

103 கோவில சித்திர சவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி நாம ஒரு கதைய கேட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஒரு குரு கிட்ட ரெண்டு சீடர்கள் உபதேசம் வாங்கறதுக்காக வந்தாங்க. முதல் சீடன் உபதேசம் வாங்கி அதுபடி நடந்து ஞானவானா ஆனா, ரெண்டாவதா வந்த சீடன் குரு உபதேசம் சொல்லும் போதெல்லாம் எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். குருவும் அதுக்கு பதில் சொன்னாரு, இன்னும் நாம ஞான முழுமை அடையாம இருக்கோம்னு ரெண்டாவது சீடன் தவிச்சுகிட்டே இருந்தான். ஒரு நாள் அந்த முதல் சீடன் குருவை பார்க்க வந்தப்ப அங்கிருந்த ரெண்டாவது சீடனையும் பாக்குறாரு. ரெண்டாவது சீடனும் அவங்க கிட்ட பேசுறான். குரு சொன்ன உபதேசங்களை பத்தி மட்டுமே முதல் சீடன் பேசினான். அப்போ ரெண்டாவது சீடன் அவனை பார்த்து, நானும் நீங்க உபதேசம் பெற்ற குரு கிட்டதான் உபதேசம் வாங்க வந்த, ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ஞானமும் கிடைக்கலையே, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ரெண்டாவது சீடன் இப்படி கேட்டதும், உபதேசம் அப்படிங்கறது ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டு நடக்கிறது, அத நான் சரியா பண்ணுன, அதனால எனக்கு ஞானம் கிடைச்சது, இன்னைக்கு ஞானவானா இருக்கேன்னு முதல் சீடன் சொன்னானா. அப்படின்னா நான் குரு கிட்ட கேக்குறது உபதேசம் இல்லையா அப்படின்னு ரெண்டாவது சீடன் மறுபடியும் கேக்குறான். நீ வாங்கினது உபதேசம் தான், ஆனா அதுபடி நீ நடந்துகிட்டியா? எப்பவுமே குரு கிட்ட உபதேசம் வாங்கும் போது எதிர்கேள்வி கேட்க கூடாது. அவர் சொல்ற ஞானத்தை உள்வாங்கி நடக்கிறது தான் சீடனுக்கு அழகு, அதுதான் அறிவுடைமையும் கூட. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல தனிமையில குரு சொன்ன உபதேசத்தை நமக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணணும். இப்படிதான் ஒரு சீடன்

நடந்துக்கணும், அதை விட்டுட்டு குருவை மதிக்காம எதிர்கேள்வி கேட்டா ஞான சூனியமாதான் இருக்கணும்னு தப்ப சுட்டி காட்டுனானா அந்த முதல் சீடன். இதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுகிட்ட ரெண்டாவது சீடன், இனிமேல் எதிர்கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்க மாட்டேன், நானும் உங்களை மாதிரி ஒரு ஞானவானா என்ன தயார்படுத்திக்க போறேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட போய் தன்னுடைய முயற்சியை தொடங்கினானா அந்த ரெண்டாவது சீடன். குருவை மதிக்காம எதிர்கேள்வி கேட்ட ரெண்டாவது சீடன் ஞான சூனியமாவே துன்பப்பட்டான் இல்லையா? இந்த மாதிரிதான் ஆற்றல் மிக்க பெரியவங்களை மதிக்காம நடந்துகிட்டா அது நீக்க இயலாத துன்பத்தை தரும்னு பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தருங்கிற திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறள் பெரியாரை பிழையாமைங்கிற அதிகாரத்துல இருக்கு. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 103 கோவை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய ரெண்டாவது கதை, ஒரு ஊர்ல ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தாராம். ஆனா அவர் இதுவரைக்கும் கலந்துகிட்ட எந்த ஒரு போட்டியிலையும் ஜெயிச்சதே இல்ல. அவரை எதிர்த்து போட்டியிட்ட குத்துச்சண்டை வீரர் தான் எப்பவுமே ஜெயிப்பாராம். அந்த எதிர் வீரர் ரொம்ப பலசாலியாவும் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசாவும் இருப்பாரு. அதனால இந்த முறை நடக்கவிருக்கக்கூடிய குத்துச்சண்டை போட்டியில அந்த குத்துச்சண்டை வீரர் கலந்துக்கலையா. அத கேள்விப்பட்டு அவருடைய ஆசான் அவரை பாக்குறதுக்காக வந்தாரு. வந்து ஏன் இந்த முறை போட்டியில கலந்துக்கல அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவரு, ஐயா, ஒவ்வொரு தடவையும் என்னை எதிர்த்து போட்டியிடுற பலம் நிறைந்த அந்த வீரர் தான் வெற்றி அடைகிறாரு. நான் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த முறையும் நான் போட்டியில தோக்க போறது உறுதி அப்படிங்கிற நிலைமையில எதுக்கு போட்டியில கலந்துக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் கலந்துக்கலன்னு அந்த வீரர் சொன்னாரு. இத கேட்டதும் அவருடைய ஆசான் அவரை பார்த்து சிரிச்சாராம். அப்புறமா அவரை பார்த்து, அடம்மடையா, வெற்றி கதவுடைய வாசல் தோல்வியால ஆனதுதான். அது தெரியாம நீ உளறுற. இன்னைக்கு உன்னை ஜெயிக்கிற அந்த எதிர்வீரன் மட்டும் எடுத்ததுமே வெற்றி அடைஞ்சிட்டானா என்ன? இல்லையே, அவனும் உன்ன மாதிரி பல போட்டிகள்ல தோல்விய பார்த்தவன்தான். ஆனா அவனுடைய விடாமுயற்சி, அவன் கிட்ட இருந்த ஊக்கம், எப்படியும் ஜெயிச்சே ஆகணுங்கிற வைராக்கியம், இதெல்லாம் தான் அவன் வெற்றி அடைய காரணம். யார் ஒருத்தர் தன்னுடைய ஊக்கத்தை விடாம வைராக்கியமா தான் எடுத்த காரியத்துல தொடர்ந்து முயற்சி செய்யறானோ அவன் நிச்சயமா வெற்றி அடைவான். அந்த வெற்றி உனக்கு ஏன் கிடைக்க கூடாது? என்னைக்குமே ஊக்கத்தை கைவிடாத, நம்மனால முடியும் அப்படின்னு நம்பு. அந்த நம்பிக்கை தர ஊக்கம் உனக்கு வெற்றிய தரும்னு ஆசான் சொன்னாராம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு பாட்டை கேட்டுட்டு நாம கேட்கலாம். இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில சித்திர செவ்வானம் கதைகள் வழி ஏன் திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதையை கேட்டோம் இல்லைங்களா. ஒரு குத்துச்சண்டை வீரர் கலந்துகிட்ட எந்த போட்டியிலுமே ஜெயிச்சதில்ல. அவரை எதிர்த்து போட்டியிட்டு எப்பவுமே ஜெயிக்கிற வீரர் ரொம்ப பலசாலியாவும் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசாவும் இருந்தாரு. இந்த முறையும் போட்டி நடக்குது, ஆனா எப்பவுமே ஜெயிக்கிறது இல்ல அப்படிங்கறனால போட்டியில அவரு கலந்துக்கல. இதை கேள்விப்பட்டு அவருடைய ஆசான் அவரை பாக்க வராரு. அந்த வீரரும் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. அதுக்கு அவருடைய ஆசான், உன்கிட்ட ஊக்கம் இல்ல, யார் ஒருத்தன் தன்னுடைய ஊக்கத்தை விடாம வைராக்கியமா தான் எடுத்த காரியத்துக்காக தொடர்ந்து முயற்சி செய்யறானோ அவன் வெற்றி அடைவான். அந்த வெற்றி உனக்கு ஏன் கிடைக்க கூடாது? ஊக்கத்தை கைவிடாத, அது உனக்கு வெற்றிய கண்டிப்பா குடுக்கும்னு அறிவுரை சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இத கேட்ட அந்த குத்துச்சண்டை வீரருக்கு புது உத்வேகமே பிறந்துச்சு. அந்த உத்வேகத்தோட ஊக்கத்தோட இந்த முறை நடந்துகிட்ட போட்டியில கலந்துகிட்டாரு. முதல் சுற்றுல தன்னை எதிர்த்து சண்டை போட்ட பலசாலியான எப்பவுமே ஜெயிக்கிற அந்த வீரரை தோக்கடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த போட்டியில அவரு வெற்றியும் அடைஞ்சாரு. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. தன்னை எதிர்த்து சண்டை போடுறவங்க எவ்வளவு பலமானவங்களா இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற ஊக்கம் எதிர்த்து நிக்கிறவங்கள கூட ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும். என்னைக்கும் இந்த ஊக்கத்தை கைவிடக் கூடாது அப்படின்னு நினைச்சாராம். அதை கடைபிடிக்கவும் செஞ்சாரு. தொடர்ந்து பல வெற்றிகளை பார்த்தாரு அந்த குத்துச்சண்டை வீரர். இந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள் ஊக்கமுடைமைங்கிற அதிகாரத்துல இருக்கிற, பரியது ஊர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தா குறின். அதாவது பருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருக்கிற யானை கூட ஊக்கம் மிகுந்த புலி தாக்குனா அதுக்கு பயப்படும். அதனால நம்மளை எதிர்க்கிறவங்க எவ்வளவு பலத்தோட இருந்தாலும் நம்ம கிட்ட ஊக்கம் இருந்தா அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். உருவத்தை விட ஊக்கம் தான் பெருசு அப்படிங்கறத தான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதையை இப்ப கேட்கலாம். ஒரு நாட்டுடைய அரசவைக்குள்ள வேற்று நாட்டுடைய தூதுவன் ஒருத்தர் வந்து அரசரை வணங்கினாரு. அப்புறம் எதுவும் பேசாம அரசர் பக்கத்துல போய் அவருடைய சிம்மாசனத்தை சுத்தியும் வட்டமா ஒரு கோடு போட்டாரு. அதுக்கப்புறம் அமைதியா அந்த அரசவையில உட்கார்ந்துட்டாரு. யார் என்ன கேள்வி கேட்டாலும் எதுக்கும் பேசாம அமைதியாவே இருந்தாரு. அவருடைய இந்த செயலுக்கான காரணத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. உடனே அமைச்சர் ஒருத்தர் எந்திரிச்சு, அரசரே, இந்த மர்மத்தை அறியக்கூடிய திறன் மிகுந்த வணிகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இங்க கூப்பிட்டு வந்தா இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொன்னாராம். சரி, அவரை கூப்பிட்டு வாங்கன்னு அரசர் உத்தரவு கொடுக்க அமைச்சரும் அந்த வணிகர்கிட்ட போய் நடந்ததை சொன்னாரு. அந்த வணிகர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரெண்டு கோலி குண்டை எடுத்து தன்னுடைய சட்டை பையில போட்டுட்டாராம். அதே மாதிரி ஒரு கோழியையும் பிடிச்சு எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனாரு. அரசவைக்கு வந்ததும் முதல்ல தன்னுடைய சட்டை பையில இருந்த கோலி குண்டுகளை எடுத்து அந்த தூதுவர் முன்னாடி போட்டாரு. உடனே தூதுவர் அவருடைய பையிலிருந்து கொஞ்சம் நெல் மணிகளை எடுத்து வெளியே தூவினாரு. உடனே வணிகர் அவர் கொண்டு வந்த கோழிய கீழே இறக்கி விடுறாரு. அந்த கோழி கீழே கிடந்த எல்லா நெல்மணிகளையும் கொத்தி கொத்தி சாப்பிட்டுருச்சு. இத பார்த்த அந்த தூதுவர் திகச்சு போய் அங்கிருந்து ஓடியே போயிட்டாராம். எதுக்கு அவர் ஓடினாரு? அந்த தூதுவனுடைய செயல்கள் எதை குறிக்குது அப்படிங்கறத கேட்கலாம் ஒரு பாட்டுக்கு அப்புறமா. இணைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபா கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சித்திர செவ்வானம் கதைகள் வழி ஏன் திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கும். பாடலுக்கு முன்னாடி ஒரு கதைய நாம கேட்டுட்டு இருந்தோம். ஒரு நாட்டுடைய அரசவைக்குள்ள வேற்று நாட்டு தூதுவன் ஒருத்தர் வராரு. வந்து அரசருடைய சிம்மாசனத்தை சுத்தி வட்டமா ஒரு கோடு போட்டுட்டு போய் அமைதியா உட்கார்ந்துட்டாரு. யார் என்ன கேட்டாலும் அவர் பதில் பேசவே இல்ல. அப்ப அமைச்சர் எந்திரிச்சு, இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க இந்த ஊர்ல இருக்கிற வணிகரால முடியும், அவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அந்த வணிகர் கிட்ட நடந்தத சொல்றாரு. அந்த வணிகர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரெண்டு கோழி குண்டையும் ஒரு கோழியையும் எடுத்துட்டு அரசவைக்கு வந்து முதல்ல கோழி குண்டை எடுத்து தூதுவர் முன்னாடி போட்டாரு. அதுக்கு தூதுவன் அவருடைய பையிலிருந்து நெல்மணியை எடுத்து வெளியே போட்டாரு. உடனே அந்த வணிகர் கொண்டு வந்த கோழிய இறக்கி விட்டாரு. அது எல்லா நெல்மணிகளையும் கொத்தி சாப்பிட்டுருச்சு. இத பார்த்து திகச்சு போய் அந்த தூதுவர் ஓடியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த தூதுவனுடைய செயல்கள் எதை குறிக்குதுன்னு வணிகர்கிட்ட அரசர் கேட்டாராம். அரசே, உங்க சிம்மாசனத்தை சுத்தி தூதுவன் வட்டம் போட்டது உங்க கோட்டைய முற்றுகையிட போறோங்கிறதையும், தூதுவன் எதுவும் பேசாம இருந்தது நீங்க அடிப்பணிய போறீங்களா அப்படிங்கறதையும் குறிக்குது. அதுக்கு நான் கோலி குண்ட போட்டது அவங்க நாட்டு வீரர்கள் கோலி விளையாட தகுதி இருக்கிறவங்களே தவிர போரிட தகுதி இருக்கிறவங்க இல்ல அப்படிங்கறதையும், தூதுவன் நெல்மணிய தூவனது அந்த நாட்டு படையில பல வீரர்கள் இருக்கிறோங்கிறத குறிச்சது. அதுக்கு நான் கோழிய விட்டது நம்ம நாட்டுடைய ஒத்த வீரன் போதும், அவனே பகைவர்கள் எல்லாரையும் சாச்சிருவாங்கறத குறிக்கும். அத உணர்ந்து அந்த தூதுவன் பயத்துல எதுவும் பேசாம எந்திரிச்சு ஓடிட்டான்னு எல்லாத்தையும் விளக்கமா சொன்னாரு அந்த வணிகர். வணிகருடைய திறமையையும் அறிவாற்றலையும் வியந்து பாராட்டி அவருக்கு பரிசு கொடுத்து வாழ்த்தினாரு மன்னர். இந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள் குறிப்பறிதல்ங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய, குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்பு ஓர் அணையரால் வேறு அப்படிங்கிற திருக்குறள். அதாவது ஒரு குறிப்ப அவங்க சொல்லாமையே தெரிஞ்சுக்கிற வல்ல

மற்றவர்களுக்கும் அதை தெரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கும் உடம்பளவுல மட்டும்தான் ஒற்றுமையே தவிர அறிவுல வேறுபாடுதான். இதுதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கதைகள் கேட்டோம், கதைகள் வழியாக திருக்குறளையும் பொருளையும் கேட்டோம் இல்லைங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும், இந்த கதைகளும் திருக்குறளும் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல பயன்படும் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையிலையும் மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகளையும் அதற்கான திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூடனா ஆர்ஜே சாரு கேசுனி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையோடு. நன்றி நேயர்களே.

FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு. அழகான இதமான பிளசண்டான ஈவினிங் டைமில் 6:01 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார்.

இனி கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நாளை மாலை 4 மணிக்கு மயக்கும் மாலை. இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். கேட்டது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.

கேட்ட பாடல் சத்தியம் படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். 6:10 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு. சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. அதனைத் தொடர்ந்து திருப்பூர்ல அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. ஈரோட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. அதற்கு அடுத்தாற்போல சேலம்ல இன்னைக்கு அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. ஊட்டியில இன்னைக்கு அதிகபட்சம் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு. இங்கு அதிகபட்சம் இன்னைக்கு 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் நட்சத்திரம் படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். 6:17 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு. இப்ப நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில டிராபிக் அப்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உக்கடம் பஸ் ஸ்டாண்டு நியர்பை டிராபிக் கொஞ்சம் அதிகமா காணப்படுது. அதனை தொடர்ந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல டிராபிக் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் கோணியம்மன் கோவில் நியர்பை அங்க கொஞ்சம் டிராபிக் அதிகமா காணப்படுது. ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடு, அதாவது கூட்ஷெட் ரோடு, அங்கேயும் கொஞ்சம் டிராபிக் காணப்படுது. இன்னொன்னு, நம்ம இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி முதலியார் ரோடு அங்க அப்படி டிராபிக் அப்படி இப்படி அங்க ஒரு ரெட் லைன்ல தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. அதற்கு அப்புறம் நம்ம பார்க் கேட் அங்க வந்து கொஞ்சம் டிராபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொன்னு, நம்ம அந்த ஜிடி நாயுடு மேம்பாலம் ஏறக்கூடிய பகுதிகளில் அங்கும் கொஞ்சம் இப்போ டிராபிக் இருக்கு. இன்னொரு பக்கம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புளியக்குளம் அந்த பகுதி அங்க கொஞ்சம் டிராபிக் அதிகமாக தான் காணப்படுது. அப்புறம் அந்த ரெட்ஃபீல்டு ரோடு அங்கேயும் கொஞ்சம் டிராபிக் அதிகமாக இருக்கு. அதனைத் தொடர்ந்து இன்னொரு பகுதி எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிவானந்தா காலனியினுடைய அந்த டெர்மினல், பஸ் திரும்பக்கூடிய டெர்மினல், அங்கேயும் கொஞ்சம் டிராபிக் அதிகமாக தான் காணப்படுது. இந்த பகுதியிலெல்லாம் உங்களுக்கு பேரலல் லைன் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக உங்களோட பயணத்தை நீங்கள் தொடருங்க. இப்போ நம்ம பாடலை தொடரலாம்.

கேட்டு ரசித்த பாடல் இப்படியும் ஒரு பெண் படத்திலிருந்து. பானுமதி ராமகிருஷ்ணா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

கேட்ட பாடல் சாமந்திப்பூ படத்திலிருந்து. மலேசியா வாசுதேவன், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒன்ல வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2ல வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: ஆறு மணி 28 நிமிஷத்துல நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு. ரொம்ப அழகான இதமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சீங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 மணி 40 நிமிஷத்துல நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு டீ கடை நிகழ்ச்சியில என்ன டாபிக்ல இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி. இதை பத்தின உங்களுடைய அழகான கருத்துக்களை வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பருக்கும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். மறக்காம 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நம்ம 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். கருத்துக்களை அனுப்பலாம் அப்படின்னு சொன்னேன், ஆனா இப்பவே எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட், ஓகே. இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். 6

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நாளைக்கு நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். மாலை 4 மணிக்கு மயக்கும் மாலை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார், ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை தாக்கல் செய்து பேசிய மத்திய பணியாளர் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், நாட்டில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் எந்தவொரு செயலையும் அனுமதிக்கக்கூடாது என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இது அமைந்துள்ளது கூறினார். இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி செய்தபோது நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களையும் அவர் பட்டியலிட்டார். அப்போது இதனை தடுப்பதற்கு எந்தவொரு முயற்சியையும் அவர்கள் செய்யவில்லை என்றும் திரு ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டினார். ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2024 கொண்டு வந்த பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டம் விரைந்து நீதி கிடைக்க வழிவகுத்துள்ளதாக அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களை ஆய்வு செய்த பிரதமர் இதனை தடுக்க தனியாக சட்டம் கொண்டுவர தேவையில்லை என முடிவெடுத்ததாகவும், நடைமுறையில் உள்ள சட்டத்தையே வலுப்படுத்துவதன் மூலம் முறைகேட்டை தடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இந்த சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் மேலும் வலிமையுடன் வினாத்தாள் கசிவு முறைகேடுகளை தடுப்பதற்கு துணை புரியும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நடத்தும் தேர்வுகள் மீது நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய திருத்தங்கள் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறையினர் இது தொடர்பான வழக்குகளை 2 மாதத்திற்குள் விசாரித்து நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று 3 மாதங்களுக்குள் நீதி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டுவரவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா ஒரு கண்

0: துடைப்பு என்றும் திரு கௌரவ் கோகோய் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திருமதி வன்சூரி ஸ்வராஜ் பேசுகையில், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். தேர்வு முறைகேடுகளில் திட்டமிட்டு ஈடுபடும் கும்பல்களை ஒடுக்குவதற்கு இந்த புதிய சட்டம் வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு புகார்களை விசாரிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி வன்சூரி ஸ்வராஜ் கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்று குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டுவரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குதிறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில், பேரிடர் முன்னெச்சரிக்கை, ஆயத்த நிலை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும். சென்னையை பொறுத்தமட்டில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை

0: வாய்ப்புள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை மாவட்டத்தில் அடையாறு ஆற்றுப்பகுதி மற்றும் தெற்கு பக்கிங்ஹாம் கால்வாயில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோட்ட அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் இன்று காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு விரைந்து தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விளையாட்டுத் துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹேங்ஸுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் தட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கர் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிமிஷத்துல ரொம்ப நம்ம கலக்கலா இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது. டீ கடை, என்னோட டீ கடையில டீயோட சேர்ந்து கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டாங்க நம்ம ஆர்ஜே சுஜி. எப்படி இருக்கீங்க சுஜி?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் வந்து ஒன்முறைக்கு நம்ம சொல்லிடலாம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி. அதுல வந்து நம்ம டீ கடைக்கு கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பர்லயும், 2317046 அப்படிங்கிற நம்பருக்கும், மறக்காம 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோட டயல் பண்ணுங்க. இப்பதான் ஒவ்வொரு கால வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல எல்லாரும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரமண முதலிப்புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா, திருமணத்திற்கு முன்பு அப்பா அம்மா பேசினாலும் ஜாலியாக இருந்தது, திருமணத்திற்கு பின்னாடி விடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில விட்டுட்டார். பெரியநாக்கன் பாளையத்திலிருந்து பிரேம்நாத் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, திருமணத்திற்கு முன் இருந்த காதல் திருமணத்திற்கு பின் தீவிர காதலாக மாறியது அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிருக்காரு.
2: படு தீவிரமா இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு
1: அவரு படு தீவிரமா இருக்காரு அப்படிதான் சொல்லலாம். ஓகே, இப்ப அடுத்த காலரும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? வணக்கம்.
3: காரமடையிலிருந்து தர்மலிங்கம்.
1: காரமடை தர்மலிங்கம், சொல்லுங்க தர்மலிங்கம், திருமணத்துக்கு முன்னாடி பின்னாடி?
3: திருமணத்துக்கு முன்னாடி நாம நினைச்ச மாதிரி எல்லாம் அங்க இங்க போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சுத்தணும், எல்லாம் பண்ணணும்.
1: ஏன் திருமணம்
3: ஜாலியா தான் இருந்தது.
1: சரி,
3: ஆனா வந்து திருமணத்துக்கு பின்னால வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம்.
1: அப்படியா? யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க? அதான் முக்கியம்.
3: அங்க வாங்க, நாம எல்லாரும் ஒரு கட்டுப்பாடா இருந்தாக்க ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்.
1: அப்படியா? இப்போ நீங்க ஒன்னே ஒண்ணு, இப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்களுக்கு கல்யாணமானாதான் நாம படுற கஷ்டம் என்னங்கறது அவங்களுக்கு தெரியும். அப்படித்தானே?
2: முன்னாடி
1: தெளிவா இருந்தேன், இப்போ ரொம்ப தெளிவா இருக்கேன்.
2: பாத்தீங்களா, இந்த தெளிவுக்கு காரணம் திருமணம் அப்படின்ற ஒரு தெளிவான பந்தம் தான்.
1: என்னமோ சொல்றீங்க.

0: அடுத்த காலர் லைன்ல இருக்கிறாரு. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: இனிய மாலை வணக்கத்துடன் நிகழ்ச்சியில் இணைவது மல்லேகொண்டன் பாளையம் வேணுகோபால்.
0: வேணுகோபால் சொல்லுங்க, திருமணத்துக்கு முன்னாடி பின்னாடி?
1: சார், திருமணத்துக்கு முன்னாடிங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அத்தனை பேர்த்தையும் சமாளிச்சிரு சார்.
0: சரி,
1: திருமணத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆள் சமாளிக்க முடிய மாட்டேங்குது
0: பாத்தீங்களா? மல்லேகொண்டன் பாளையம் வேணுகோபால், இப்ப நீங்க தைரியமா பேசுறீங்களா? உங்க பக்கத்துல உங்க மிஸ்ஸஸ் இருக்காங்களா?
1: இல்லீங்க சார், அதனாலதான் சார் இவ்வளவு தைரியம்.
0: அதனாலதான் தைரியமா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி
2: அடைச்சிட்டு தனியா சீக்கிரட்டா வந்து பேசுறேன்னு சொல்லி தனியா வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல நினைக்கிறேன்.
0: சிங்கம் சிங்கிளா தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்த நேயர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
3: கோயம்புத்தூர் தாமஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து ஆண்ட்ரோஸ் பேசுறேன்.
0: தாமஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து ஆண்ட்ரோஸ், உங்களோட ரேடியோ வால்யூமை மியூட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க, திருமணத்துக்கு முன்னாடி பின்னாடி?
3: திருமணத்துக்கு முன்னாடி வந்து தனியா இருந்தோம், எந்த ஒரு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்லாம இருந்தாங்க.
0: சரி,
3: இதுக்கு பிறகு வந்து நமக்கு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்குது சார். சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்குது, ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்குது.
0: இது எல்லாமே
3: ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்குது.
0: இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குது.
3: நீங்க
0: சொல்றது அப்பா அம்மா வளர்த்தும் பொழுது சமுதாயத்துல அந்தஸ்து கிடைக்கல, கல்யாணம் பண்ண உடனே சம்சாரம் வந்ததுக்கு அப்புறம் அந்தஸ்து கிடைச்சிருச்சு அப்படித்தானே?
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, அவர் பாத்தீங்களா கட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். கட் பண்றது அங்க அவர் ஏதாவது டயல் பண்ணி ஏதாவது ஏடா கூடமா சொல்ல போறோம்னு பக்கத்துல யாராவது இருந்தாங்களோ?
2: வாய் வரைக்கும் வருது, ஆனா சொல்ல
0: தைரியம். ஓகே, அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாடல கேட்டலாம் ஹாப்பியா. நீங்க கேட்டு இருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. இது டீ கடை. டீ கடையில நானும் நம்ம சுஜி ஆர்ஜே சுஜியும் ரெண்டு பேரும் அப்படி டீ பிரேக்ல டீ சாப்பிட்டுக்கிட்டு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு நீங்க பாட்டு கேட்டலாம்.
4: அக்கி உள்ள யாரு தான்

0: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சாதாரண செய்கூலிங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸில் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: ஒரு கலகலான ஒரு சாங் கேட்டோம் சுஜி. அந்த பாட்டு வந்து நம்ம துணிவு படத்துல இருந்து ஜிப்ரனுடைய மியூசிக்ல அனிருத் ரவிச்சந்திரன் பாடின இந்த பாடல் இன்னைக்கு நம்ம டீ கடையில நிறைய சுவாரஸ்யமா பேசி
3: சில் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை கேட்டுட்டு சுவாரஸ்யமா பேசுறதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
2: அந்த காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம்
2: வணக்கம், நான் மோகன்ராஜ்
4: பேசுறேன்.
2: சரி சொல்லுங்க மோகன்ராஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி?
4: கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கீகாரம் என்னங்கறது நம்மளுக்கு தெரியறத விட கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகாரம் என்னங்கறது தெரிஞ்சிருச்சு.
2: யாருடைய
4: வேலை செய்யற இடத்துல அதிகாரத்தை விட வீட்டுல அதிகாரங்கிறது வந்து நம்ம இன்னும் கத்துக்கிட்ட நிறைய விஷயம்.
2: அப்ப வீட்டுல அதிகாரம் பண்றது நீங்களும்
4: அவங்க பண்ற அதிகாரத்துல நம்ம எவ்வளவு தூரம் அடங்கி போறோங்கிறது நிறைய கத்துக்கிட்டோம்.
2: கத்துக்கிட்டீங்க, அமைதியா இருந்தே கத்துக்கிட்டீங்க அப்படித்தானே? நீங்க பேசுற பேச்சுலயே எவ்வளவு அமைதி அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது வந்து நிறைய காலர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஜெகநாதன் பூலக்கட்டுப்பாளையத்திலிருந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, திருமணத்திற்கு முன் சுதந்திரம் சந்தோஷம், திருமணத்திற்கு பின் மனைவி குழந்தைகள் என்ற இன்பச் சிறை விடுதலை என்றும் கிடைக்காதா கிடையாதா அப்படின்னு சொல்லி
3: கிடைக்காது.
2: அது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? சௌக்கியமா இருந்த இப்போ மனைவி சௌகரியத்திற்காக நாம இருக்கிறோம். ஓ, ஃபர்ஸ்ட் நாம இருந்தோம், இப்ப அவங்களுக்காக இருக்கும், அந்த மாதிரி ஒரு மீனிங்ல அவர் சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் நானு. அவர் ஒரு டங்கிலீஷோட இங்கிலீஷோட அடுத்தது கணேஷ் சிறுமுகம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, திருமணத்திற்கு முன்பு நண்பர்களுடன் ஜாலியாக ஊர் சுற்றிய நாட்கள் அது ஒரு கணக்காலம். இப்ப திருமணத்திற்கு பின்பு அது மாதிரி வாழ்க்கை இல்லை, மனைவி குழந்தைகள் என்று பந்தத்தில் இருப்பதால் சுதந்திரம் சற்று குறைந்து விடுது. நல்ல வேலை சுதந்திரம் முழுசா இல்ல அப்படின்னு சொல்லாம
3: கொஞ்சம்
2: கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அடுத்த நேயர் லைன்ல இருக்காரு பாத்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
5: ஹலோ, வணக்கம் சார், நலிக்கமான பத்து செல்வராஜ் பேசுறேங்க சார்.
2: வணக்கம் செல்வராஜ், நீங்க நம்ம டீ கடையில் நிகழ்ச்சி கேட்டீங்களா?
5: கேட்டேங்க சார்.
2: நீங்க வந்து ரொம்ப ஆர்வமா வந்திருக்கீங்க, கேட்டேன்னு சொல்லும்போது சொல்லுங்க.

0: திருமணத்துக்கு முன்பின்
1: திருமணத்துக்கு முன்னாடி சுதந்திரமா இருந்தாங்க சார்.
0: எல்லாரும் இதையே சொல்றீங்களே, ஏன் அப்புறம் சுதந்திரத்துக்கு பின்னாடி? ஏன்
1: பின்னாடி சம்சாரத்தோட சுதந்திரம் தான் சார்.
0: இது ஒரு புது டெக்னிக்கா இருக்க. சுதந்திரத்துக்கு
1: முன்னாடி
0: உங்க பக்கத்துல உங்க சம்சாரம் இருக்காங்களா?
1: இருக்காங்க சார்.
0: இருக்காங்க, தைரியமா தான் பேசுறீங்க. எங்க அவங்க கிட்ட போன கொடுங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இப்போ உங்க வீட்டுக்காரர் சொன்னதை நீங்க கேட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க உங்களோட பதில் என்ன. சரி ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல திருமணத்துக்கு முன் பின் நீங்க சொல்லுங்க.
2: திருமணத்துக்கு முன்ன நாம எப்படி வேணா இருக்கலாம் சார்.
0: நீங்க எப்படி இருந்தீங்க?
2: அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்கலாம், கேட்காமலே விடலாம்.
0: சரி,
2: நானாகட்டும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், திருமணத்துக்கு அப்புறம் அவர் சொல்றத நாம கேட்கணும், நாம சொல்றத அவங்க
3: கேட்கணும்.
2: சுதந்திரத்தை வந்து கொஞ்சம் சுதந்திரம் கம்மி ஆயிருங்க சார்.
0: அப்படியா? அதனால நீங்க ரெண்டு பேரும் நீங்க சொல்றது அவரும் அதிகம், பொறுப்புகள் குறைவு, தனிப்பட்ட விருப்பங்கள் முதன்மை, நேரம் பெரும்பாலும் தனக்காக, முடிவுகளை சுதந்திரமாக எடுக்கலாம், ஆனால் திருமணத்திற்கு பின்பு பொறுப்புகளும் கடமைகளும் அதிகரிக்கும், நான் என்பதிலிருந்து நாம் என்ற எண்ணம் உருவாகும், விட்டுக் கொடுத்தல், புரிதல், பொறுமை ரொம்ப அவசியம் சொல்லி ரொம்ப பொறுமையா டைட் பண்ணிருக்காரு. இவ்வளவு பெரிய பக்கத்தை. அடுத்தது குணசேகரன் பணப்பள்ளி ஆணைகட்டியிலிருந்து, கல்யாணத்துக்கு முன்னாடி குடும்ப சுமை அளவோடு இருந்துச்சு, கல்யாணத்துக்கு பின்னாடி குடும்ப சுமை அதிகமா இருந்தாலும் சொந்தங்கள் நிறையவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் நேயர் ஜஸ்ட் ஃபன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அவினாசி, பிரபு, தேவி மற்றும் ஸ்ரீசாய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபன்னோட ஆரம்பிச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எதை பத்தியும் பேசலாம், ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நடந்ததை பத்தி சொன்னா நைட்டு சோறு கிடைக்காது. சம்சார ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் சத்தம் குறைவா படிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க.
3: நீங்க பிறகு சத்தமா வேற படிச்சிட்டீங்களே, எங்க என்ன நிலமையில இருக்கோ தெரியல நமக்கு வேற. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரும் கட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். பயந்துட்டு போயிட்டாரா அப்படிங்கிற தெரியல. நம்ம டாபிக் கேட்டு அடரா, எவ்வளவு பேர் எவ்வளவு அதிகமா அனுப்பிச்சிருக்காங்க. ரைட், அடுத்தது யார் சொல்லிருக்காங்க?
3: எல்லார்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க உங்க கதையை எப்ப சொல்லுவீங்க?
0: என்னோட கதையா? கூட்டி கழிச்சு கணக்கு வந்து கரெக்டா வரும். அதனால நம்ம வந்து ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்குவோம், அது தனியா பேசிக்குவோம். சரியா? ஆன் நேரெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், நம்ம தனியா அப்புறம் டீ கடைக்கு போவோம் இல்லையா? அப்ப பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அடுத்து வந்து சையத் ரசூல் செல்வூரத்துல என்ன சொல்லிருக்காரு, கல்யாணத்துக்கு முன்னாடி கம்பீரமா இருந்த நான் கல்யாணத்துக்கு பின்னாடி கௌரவமா இருக்கேன். உண்மையா பொய்யான நம்ம கேக்குற ஒருத்தர் கிட்ட கேட்டா அது தெரிஞ்சு போயிடும், அது நம்ம அப்புறம் கேட்டுக்கோம். மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார் என்ன சொல்லிருக்காரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல சுதந்திர பறவையாக சுற்றி கொண்டு இருந்தோம், கல்யாணத்துக்கு பின்னாடி பீகார் ஜெயில் தாங்க. என்னங்க இது? மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார், எங்க இருக்கீங்க சிவகுமார்? இவ்வளவு அழகா வந்து ரொம்ப தெளிவா டைப் பண்ணி வேற அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா பரவாயில்ல, இவருக்கு வந்து ஒரு கைதட்டல் கொடுக்கணும். நம்ம கைதட்டல் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு அருமையா சொல்லிருக்காரு பாத்தீங்களா, அது தைரியமா சொல்லிருக்காரு. அடுத்தது வேற யாரு, திருமணத்திற்கு முன்பு அப்பா அம்மா கட்டுப்பாடு, அண்ணன் தம்பி எல்லாரும் அடக்குமுறையாக இருந்தது, திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டில் சென்று வீட்டுக்காரர் சுதந்திரமே சுதந்திரம், அதுவும் வடநாட்டில் தங்க வேண்டியிருந்ததால் வெளியில் போய் பாஷையை கற்றுக்கொண்டு அப்புறம் பிழை இல்லாவிட்டாலும் ஒன்றும் முடியாது சொல்லிட்டு அதான் என்னமோ சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ராஜி துடியலூர்ல இருந்து டைப் பண்ணிருக்காங்க. ரைட் ஓகே, இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா,
3: என்ன தெரியுது,
0: அவங்கவுங்களுடைய அந்த மனசில் இருக்கக்கூடியத இவ்வளோ போட்டு தள்ளுறாங்களே அப்படிங்கிறது தெரியுது.
3: அப்புறமா பெண்களோட சுதந்திரம் வந்து அதிகரிச்சிருது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய கருத்து கேட்கும் போது இருக்கு, உண்மைதானா அப்படின்றத சொல்றதுக்கு அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் ரேடியோ வால்யூமை மியூட் பண்ணிருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் அப்படிங்கறது நான் மூணு வணக்கமும் சுஜி மூணு வணக்கமும் எக்கோ எஃபெக்ட்ல கேக்குது. நீங்க உங்களை தான் சொல்றேன், கொஞ்சம் ரேடியோ வால்யூமை மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பேசுறது கொஞ்சம் தெளிவா கேட்கும். உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? ரைட் ஓகே, கட் பண்ணிட்டாரு. எதுக்குங்க இந்த வம்பு, நான் ஏதாவது சொல்ல போய் அதுக்கப்புறம் ஏதாவது ஏடா குடமா ஆகி போச்சுன்னா ரொம்ப வம்புங்க அப்படின்னு இருக்கிறாரு. ஓகே, இந்த ஷோல வந்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க டைப் பண்ணலாம் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கும், அட் த சேம் டைம் டைம்.

23121031 அப்படிங்கிற நம்பர்லையும் 23170466 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி டீ கடையில ரொம்ப கலகலா பேசலாம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம சிரிக்கலாம், பறக்கலாம், கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் ஃபிலிம்ல இருந்து இந்த ஒரு ஜாலியான சாங் உங்களுக்காக நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த ஷோ FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல. இது டீ கடை.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கேட்கலாம்.
2: 7:02 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு டீ கடையில நானும் ஆர்ஜி சுஜியும் ரெண்டு பேரும் உட்காந்து என்ன டாபிக்ல அப்படி கலக்கலாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
1: கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேசிட்டு இருக்கிறோம்.
2: நிறைய பேர் வந்து இந்த ஆர்வத்தை எப்படியாவது கொட்டணும்னு நினைக்கிறாங்க. கொட்டிக்கிட்டு ஏதாவது பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, நாங்க இருக்கிறோம் உங்களை காப்பாத்துறதுக்கு, நாங்க இருக்கிறோம். சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 2312103 அப்படிங்கிற நம்பர்லயும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். அதற்கு முன்னாடி நம்ம மெசேஜ் எல்லாம் படிப்பதற்கு முன்னாடி சுஜி என்ன கேட்டீங்க இல்லையா, இப்ப நான் உங்களை கேட்கறேன் சுஜி, நீங்க உங்களோட
1: அனுபவம் மட்டும் எவ்வளவு விவரமா சொல்ல மாட்டேங்களா, நான் சொல்லணும்ன்றீங்க பாத்தீங்களா, என்னோட சுதந்திரம் போகிறதுக்கா, வீட்டுல யாராவது கேட்டுட்டு இவ்வளவு சுதந்திரமா இருக்கியா, உனக்கு எப்படி இவ்வளவு சுதந்திரம் கிடைக்கலாம்
2: அப்படின்னு சுதந்திரத்தை கட் பண்ணலாம்,
1: கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா படுற கஷ்டத்தெல்லாம் கேட்கும் போது எனக்கே ரூம் போட்டு அழனுன்ற லெவலுக்கு ஒரு கஷ்டத்தை நீங்க எல்லாம்

0: பண்ணிட்டு இருக்கீங்க. தினமும் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எல்லாமே நான் நினைச்சதுதான். எனக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இல்லாம எவ்வளவு அழகா வாழ்க்கை போகுது இல்ல அப்படின்னு ஒரு ஃபீல்ல இருக்கேன். நீங்க சொல்லுங்க.
1: இல்ல, நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்ல சொல்லிட்டாங்க, வெள்ளலூர்ல இருந்து மகாதேவன் என்ன சொல்லிருக்காரு, பிஃபோர் மேரேஜ் ஒன்லி ட்ரீம்ஸ், ஆஃப்டர் மேரேஜ் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு. ஓ வாவ், எப்படி சொல்லிருக்காரு பாத்தீங்களா,
0: ஃபேன்டாஸ்டிக்.
1: அப்புறம் இப்போ நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, நீங்க டோன்ட் வரி, நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்போ ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, அவினாசில இருந்து பிரபு. அவர் ரிப்பீட் கொடுக்காரு, சார் நீங்க இருப்பீங்க, நாங்க இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.
0: ஆமா, நீங்க என்ன ஒரு செகண்ட்ல போயிருவீங்க கேட்டுட்டு, நாங்கெல்லாம் வீட்டுல பதில் சொல்லணும்.
1: அதுக்கப்புறமா யார் பண்ணிருக்கா, கல்யாணத்துக்கு முன் நம் வாழ்க்கை லேண்ட்லைன் போன் மாதிரி, அப்பா அம்மா உடனான வாழ்க்கை, கல்யாணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை செல்போன் மாதிரி, தப்பிக்கவே முடியாது, எங்க இருந்தாலும் காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை கூட டைப் பண்ணாம மெசேஜ்
0: போட்டிருக்காரு.
1: நாம ஏதாவது அவரோட பேர் சொல்லி ஏழா கூடமா அவங்க வீட்டுல ஏதாவது கேட்டு, கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயி எதுக்குங்க வம்பு,
0: மனசுல இருக்கத சொல்லணும்னு ஆசைப்பட்ட சொல்லிட்டேன், அதோட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேரை டைப் பண்ணாம போயிருக்காரு.
1: ஆமா, அதை டைப் பண்ணாம போயிட்டாரு. அடுத்தது வந்து யாரு சொல்லிருக்காங்க அப்படின்னா, இன்னும் நிறைய நேர்களை அனுப்பிட்டே இருக்காங்க. விஜயகுமார் வரதராஜபுரத்துல இருந்து, திருமணத்திற்கு முன்பு திட்டு கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், திருமணத்திற்கு பின்பு திட்டு கேட்பதே வாழ்க்கையாகி விட்டதே அப்படின்னு சொல்லி அச்சோ அடடே ஒரு ஆச்சரியக்குறி வேற போட்டுக்கிறாரு. என்னன்னா பண்றது விஜயகுமார்னா, விடுங்க அப்படி இப்படின்னு வாழ்க்கை இருக்கதான் செய்யும், இதெல்லாம் கடந்து போறதான் வாழ்க்கை,
0: விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும்.
1: ஓகே, இப்ப அடுத்த ஒரு நேயர் வந்திருக்காரு. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யாரு பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: திருப்பூர்
1: ஆறுமுகம். சுஜி வந்து உங்கள்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, சொல்லுங்க.
0: நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா?
2: கல்யாணம் ஆயிருச்சுங்க.
0: ஓகேங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி
2: ரெண்டு பேர்த்தையும் கட்டி கொடுத்தாச்சுங்க.
0: ஓ,
1: ஒன்றாக
0: பொருந்திய
1: உச்சம் பெற்ற ஒருவரால் தான் இப்படி பேச முடியும் நினைக்கிறேன். சரி, ஓகே, அவர் பேசிட்டாரு. அதுக்கடுத்தது ஓகே வணக்கம் அப்படின்னு சொல்லி ஏலகிரியில இருந்து குணசேகரன் சொல்லிருக்கிறாரு, திருமணத்திற்கு முன் யானை, யானைக்கு பின்
0: பூனை
1: அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன் நாம சொல்லணும், நாம ஏதாவது சொல்லி நீங்க கொஞ்சமாவது வந்து நம்மளுடைய நேயர்களை சேஃப் பண்றது, சேஃபர் சைடு கொண்டு வரணும். ஓகேங்க,
0: வாய் வரைக்கும் வந்துருச்சா, அப்படி வெளிய கொட்டிட்டேன் நானு.
1: ரைட், ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மீண்டும் ரிப்பீட், ராஜா என்ன சொல்லியிருக்காரு தேவராயபுரத்திலிருந்து, வணக்கம், எப்படியோ ரெண்டு பேருமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே, நாம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களும் சொல்வதற்கு இப்போ ஆசையால ரெடியா இருக்கிறாங்க. அடுத்த காலத்து யாருன்னு பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன், தபால்னு ஓகே கட் பண்ணிட்டாரு. சொல்லுங்க சுஜி, இப்போ காலேஜ் லைஃபுக்கும் ஒரு மேரேஜ் லைஃபுக்கும் என்ன வித்தியாசம்,
0: என்ன ஒரு பஞ்ச்
1: டைமிங்கோட ரைமிங்கோட நம்ம ஷோல சொன்னீங்கன்னா,
0: மேரேஜ் லைஃப் பத்தி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நான் சொல்லிட்டேன், நீங்க தான் அதை பத்தி சொல்லணும். காலேஜ் லைஃப் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கன்னா பல இருக்கு, சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க.
1: இல்ல என்னமோ, நீங்க வந்து உங்க வீட்டுல பக்கத்துல அக்கம் பக்கம் யாராவது சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப், ஒரு டீனேஜ் லைஃப், ஒரு காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படி சொல்லுங்க.
0: கேக்குறதுக்கு முன்னாடி நம்ம நேயர் இணைப்புல இருக்கிறாங்க, பேசிடலாம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்புல இருந்தாரு. ரைட், ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அவரும்
0: நீங்க வந்து காலேஜ் லைஃப்னு பாத்தீங்க, வீக்கெண்ட்னா ஷாப்பிங், டின்னர், அவுட்டிங் அப்படின்னு இருக்கும். அதுவே மேரேஜுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டேனா சண்டே மாதிரியே இருக்காதுங்க, ஒரே சண்டையா தான் இருக்கும்.
1: இது வந்து
0: கேள்விப்பட்டிருக்கேன்,
1: ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு இது ரொம்ப இதா இருக்காரு நினைக்கிறேன். நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல, இது டீ கடை.
0: நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: ஏழு மணி 8 நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு டீ கடையில அடுத்த நேயர் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நம்ம நிறைய விஷயம்

0: வாரிசு படத்துல இருந்து ஒரு சூப்பரான கலைகளான பாடலை கேட்டுட்டே நம்ம டீ கடை ஷோ ரொம்ப அழகா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இன்னைக்கு வந்து திருமணத்திற்கு முன்னும் பின்பும் நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஷோல மீட் பண்ணக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசிட்டு
1: இருக்கீங்க?
0: சொல்லுங்க பாலகிருஷ்ணன், உங்களோட கருத்து.
1: கல்யாணத்துக்கு முன்னாலீங்க எனக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமா வருங்க. கல்யாணத்துக்கு பின்னால சோதனைகளை பார்க்க பார்க்க எனக்கு அந்த கோபம் எல்லாம் போய் அமைதியான
0: சோதனை அப்படிங்கறது. நீங்க யார குறிப்பிடுறீங்க?
1: எனக்கு
0: தானுங்க. நீங்க வேற என்னமோ சொல்ல வரீங்க நினைச்சிட்டேன். ஓகே, அப்படி மேல சொல்லுங்க.
1: சோதனைகளை பார்க்க பார்க்குங்க நம்மளுடைய மனது ஒரு பக்குவம் நிலைக்கு வருதுங்க.
0: பக்குவம் ஆயிடுச்சு. சோதனையை சந்திச்சாதான் சார் சாதனை அப்படிங்கிறீங்க, அப்படித்தானே?
1: ஆமாங்க சார்.
0: இது ஒரு, இது நீங்க சொன்ன ஒரு நல்ல போதனை. ஓகேவா? ரைட், ஓகே. நீங்க நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா சாதனை, சோதனை, போதனை, கடைசியில் டிஆர் ரேஞ்சுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுறோம் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஷோ வந்து ரொம்ப கலகல போச்சு. இப்ப அடுத்த நேர் அவரும் வந்துட்டாரு. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? திருமணத்திற்கு முன்னும் முன்பும் பின்னும். ஹலோ, வணக்கம்.

0: ஓகே, இன்னைக்கு வந்து டாபிக் வந்து ரொம்ப கலகலா போச்சு. டீ கடையில் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமணத்திற்கு முன்னும் பின்னும், ஏதாவது இந்த ரெண்டு கேட்டகரியிலையுமே பார்க்கும் பொழுது நம்ம திருமணத்திற்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே இதை நாம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ நம்ம வந்து திருமணத்துக்கு பின்னாடி கேட்கும் போதெல்லாம் இல்ல இல்ல கஷ்டப்படல, அப்பப்போ கொஞ்சம் பொய் சொல்லணும் அப்படின்னா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஆமா எப்படின்னு
1: போய் சொல்ல தெரியாதவங்க
0: திடீர்னு ஏதாவது எங்க இந்த சேலை எப்படி இருக்கு, ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த சாம்பார் எப்படி அரடடே, ஓ இது வந்து அந்த கடையோட சாம்பார் ஈக்குவலாகாத அப்படின்னு நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க அப்படி அப்படியே வந்து இருக்கிறது இல்லைன்னு இல்லைங்க இருக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இனிமையான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம டீ கடையை வந்து நம்ம சாத்திக்கலாம். நாளைக்கு சாயங்காலம் 6:40 நம்ம டீ கடையில உங்களுக்கு வேற ஒரு டாபிக்கோட கலக்கலாம், நீங்களும் பேசலாம். இதோட நம்ம டீ கடை ஷோவை நாங்க சைன் அப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார் அண்ட்
1: நாங்க ஆர்ஜே சுஜி.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பெருமையும் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் மேலோங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜனநாயகம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதிக்கான குழந்தைகள் பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்துக்கான இலவச மின் பேருந்து வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் அனைத்தும் பெண்களால் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி மன்சூரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயிலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடிய போது

எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடிய போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் திருத்த மசோதாவை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவையை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பு ஆண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கிராமப்புற வேலை உறுதி திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள

0: திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஊரக கட்டமைப்பு, கிராமப்புற வாழ்வாதார கட்டமைப்பு, வானிலை சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் விபிஜி ராம்ஜி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி முடிய 4 மாதங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள கையிருப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை சந்தையை தொடர்ந்து கண்காணித்து போலியான விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நியாயமான விலையில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளில் தலா 100 கோடி நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் அதன்பின் தொடர்ந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் என்றும் அவர் கூறினார். வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்டகாலம் புழக்கத்தில் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியிருப்பதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், இயற்கை சீற்றங்களின்போது மாநில அரசுகள் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு தேவையான வசதிகளையும் நிதியுதவியையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி வேளாண் பணிகளில் சுய வேலைவாய்ப்பை மேற்கொள்ளும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.1% உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் இந்த தவறான நடவடிக்கைக்கு இந்திய இளைஞர்கள் உட்பட அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மதவாத அடிப்படை கொள்கைகளையும் வன்முறையையும் பின்பற்றி வரும் பாகிஸ்தான் பன்முக கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனையும் அவர்களின் பாரம்பரிய கலாச்சார உரிமைகளையும் பராமரிக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதையடுத்து ஆரியாகே மற்றும் யாச்சிஷிரோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் வானியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளன. 50-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார்

0: ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ஃப்ரைஃபில் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட் பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:45. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம் விலைகள் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலில் அதிகபட்ச விலையாக 18,266 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,006 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,989 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,666 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலே அதிகபட்ச விலையாக 18,284 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,269 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,896 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,399 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலே அதிகபட்ச விலையாக 17,772 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,569 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,826 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,369 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 8-14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் மொட்டுக்கருகல் நோய் வர வாய்ப்புள்ளதால் 5% வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கவும். பருத்தியில் முளைப்புத்திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை போட்டு பாலத்தின் பைகளில் நாற்றுக்களை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நடவு செய்ய உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இடவும். ட்ரைகோடர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இடவும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகை உரித்து முட்டு கொடுத்து விட்டம் கட்டவும். இடைக்கணு புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகிரம்மா கைலோனிஸ் அட்டையை 2.5 cc 1 ஹெக்டர் என்ற வீதம்

பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை நான்காவது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்ததை ஒத்திவைக்கவும், நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்யவும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம்.

0: இன்றைய நமது நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது.
1: அண்ணா வணக்கங்கண்ணா.
2: வணக்கம்ங்க. ரவிச்சந்திரன், இயக்குனர் மற்றும் செயலாளர், தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமானது மத்திய அரசினுடைய பேராதரவு பெற்று, நபார்டு வங்கியினுடைய நிதியுதவியை பெற்று, முன்னோடி விவசாயி உயர் திரு கதிரேசன் அவர்களுடைய தலைமையிலும் நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4வது ஆண்டு நோக்கி சிறப்பாக எங்களுடைய நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய நிறுவனத்தினுடைய நோக்கம் மருந்தில்லா உணவு, இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்துச் செல்லுதல், உணவே மருந்து மருந்தே உணவு என்கிற திட்டத்தை மக்களுக்காக நடைமுறைப்படுத்துதலே பிரதான நோக்கமாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பகுதியில் பிரதான பயிர் தென்னையாக இருக்கிறது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு பருத்தி, புகையிலை, தானிய வகைகள் பிரதான பயிராக இருந்தது. தேங்காய் வந்து அணி மரங்கள் மட்டும்தான் பயிர் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கு 500 காய் 1000 தேங்காய்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருந்தது ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒருக்கா. அந்த காலகட்டத்தில் காய்களை எண்ணி எடுத்துட்டு மாட்டு வண்டியில் விற்பனை பண்ணிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து எண்ணிக்கை முறை நடைமுறையில் இருந்தது. இந்த 30 ஆண்டுகளாகவே மற்ற தானிய வகைகள் எல்லாம் நிறுத்திட்டு ஆள் பற்றாக்குறை மற்ற சில காரணங்களுக்காக தென்னை இந்த பகுதியில் நல்ல மகசூல் வந்ததுனால தொடர்ந்து எல்லா விவசாயிகளும் முழுமையான பயிர் தென்னை விவசாயம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயிகளுமே 1000கணக்கான காய்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறாங்க. இதில் நாட்டு ரகம், இனக்கலப்பு ரகம், நெட்ட குட்டு ரகம், குட்ட நெட்ட ரகம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 200 காய் காக்கக்கூடிய திறன் பெற்றிருக்கிற அளவுக்கு இப்போ ஆழியர் மற்றும் தென்னை ஆராய்ச்சி கழகங்கள் எல்லாமே இந்த தென்னை மேம்படுத்தி எடுத்து சென்று கொண்டிருப்பதால் இப்போ எண்ணிக்கை அதிகமாக வர்றதுனால தொடர்ந்து நம்ம எண்ணிக்கை முறை மாற்றி எடைக்கு கொள்முதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை அவுட்ரீச் நிறுவனம் வலியுறுத்திச்சு. அதில் நம்ம இன்னைக்கு 3 ஆண்டுகள் முடிஞ்சு 4வது ஆண்டுகளை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம்.
1: அருமையா சொன்னீங்கண்ணா. 30-40 வருடத்துக்கு முன்னால விவசாயிகள் வந்து அணிமரமாக வச்சிருப்பாங்க தென்னை மரங்களை. அவங்களுக்கு மாடுகளுக்கு தேவையான சோளம் போடுவாங்க, மக்காச்சோளம் போடுவாங்க, அப்புறம் காய்கறி பயிர்கள்

0: நிறைய பயிரிட்டிருக்கிறாங்க. தெனை, சாமை, வரகு அந்த மாதிரி நிறைய சிறுதானியங்களும் பயிரிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு தென்னை பயிரா வந்ததுனால நம்ம வந்து அதுல எடைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்னீங்க. இப்போ எடைக்கு எல்லா நிறுவனங்களுமே எடுக்கிறாங்க, எல்லா தனி வியாபாரிகளும் எடுக்கிறாங்க. இந்த தென்சேரி மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எடையில எடுக்கிறதுல என்னென்ன சிறப்புகள் விவசாயிகளுக்கு பண்ணுது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: எடைக்கு ஏன் மாற வேண்டும் அப்படிங்கறதுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா, எண்ணுவதில் ஏற்படும் கால விரயம், நிறைய பொழுதுக்கும் வந்து நம்ம எண்ணிட்டு கொண்டிருக்கிறதுக்கான நேரம் இல்லைங்க. ஒரு 30 வண்டி 40 வண்டி ஆச்சுன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்னன்னு. அப்ப தற்காலத்தில் உரித்தவுடன் கொப்பரை உற்பத்தி செய்யறது உடனடியாக சந்தைப்படுத்தும் வாய்ப்பு வந்து தற்காலத்தில் வண்டி வாகன வசதி, ஒரு பக்கிருந்து இன்னொரு பக்கம் சந்தைப்படுத்தக்கூடிய வசதிகள் தற்காலத்தில் இருக்கிறதுனால நம்ம எடைக்கு மாறுறது எளிமை. தேங்காய் மட்டையிலிருந்து உடனுக்குடன் மஞ்சி மற்றும் கோகோ பித்து எனப்படக்கூடிய தென்னை நார் துகள்கள் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்ய மட்டைக்கான தேவை மற்றும் சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால மட்டை உடனடியே வந்து நம்ம எடுத்துட்டு போய் மதிப்பு கூட்டு பண்ணி சந்தை வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம எடைக்கு மாறுறது ஒரு ஏதுவான ஒரு சூழலா இருக்குது. எடைக்கான தேங்காய் வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமான முறையா இருக்குங்க. எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய குழப்பம், பெரிய தேங்காய், நடுத்தர தேங்காய், சிறிய தேங்காய்கள் கலந்தே வர்றதுனால ப்ரொடக்ஷனு விலை நிர்ணயம் பண்றதுல ஒரு குழப்பம் இருக்குங்க. தேங்காய் எடை குறைவா வந்துச்சுன்னா தென்னை பராமரிப்பு குறைவிற்கான அறிகுறி என்று நம்ம உணர முடியும். இப்போ நம்ம காய் வந்து 500 கிராம் வந்துட்டு இருக்கிற போது ஒரு சில நேரத்தில் 450 வருது, 430 கிராம் வருது அப்படின்னா அப்போ அது ஒரு இண்டிகேட்டாக நம்ம எடுத்துட்டு உர மேலாண்மை மூலமாக நம்ம அதை எடையை கூட்ட முடியுங்க. காய்க்கு எண்ணிக்கை முறையில் வந்து நம்மளுக்கு அது தெரியாமல் போயிடும். உடனடியே வந்து நம்ம எடை குறைஞ்சதுன்னா அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம ஆக்ரிகிட்ட கேட்கலாமுங்க, தென்னை ஆராய்ச்சி கழகத்தை கேட்டுட்டு அதுக்கு என்ன உரம் மேலாண் பண்ணணுமோ அதை எடுத்து செய்யறதுக்கு எடைக்கான முறையில் தான் அது கிடைக்கும்.
0: சரிங்க, இப்போ நம்முடைய தென்சேரி மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து விவசாயிகள் கிட்ட தேங்காய்களை எடுக்குது. உரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா வர தேங்காய், பச்சை தேங்காய், அதாவது கொப்பரையும் சமீபத்தில் போட்ட பச்சை தேங்காயும் இருக்கு. எப்படிங்கண்ணா இதை வந்து தனித்தனியா உரிப்பாங்களா, அந்த விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு சந்தேகம் இருக்கும், காஞ்ச காய்கள் ரேட் அதிகமா போகுது, பச்சைக்காய் 1 ரூபா 2 ரூபா கம்மியா போகும், அதற்கான கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன்.
1: இப்ப நம்ம வந்துங்க எடைக்கான முறைக்கு மாத்திரம் நியாயமான ஒண்ணு, மற்ற எல்லா வியாபாரிகளுமே சில பக்கம் வந்து எடைக்கும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தென்சேரி மலை உழவர் நிறுவனத்துக்கு ஏன் வந்து தேங்காய் கொள்முதல் செய்யறோம், விவசாயிகளுக்கு நம்ம உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்து மூலமா கொள்முதல் செய்யறதுனால விவசாயிகளுக்கு என்ன லாபம்ங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேங்க. இது வந்து ஒரு மத்திய அரசினுடைய நிதியுதவி பெறக்கூடிய நிறுவனமா இருக்கிறதுனால இதுல நிர்வாக செலவு எங்களுக்கு குறைவு. மேலும் அவங்க எல்லாம் வந்து வழிகாட்டுறதுனால அவங்க வந்து அதுக்கான ஒரு பீஸோ ஃபண்டோ எதுவுமே நம்ம கிட்ட விவசாயிகிட்ட அவங்க வாங்கறது இல்லை, இலவசமா வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கான அங்கீகாரம் வந்து மத்திய அரசிடம் வந்து அவங்க வாங்கியிருக்கிறதுனால அந்த வழிகாட்டுதல் செலவு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாதுங்க. விவசாயிகளுக்கு அடுத்த நாளே தொகை வங்கி கணக்கில் எப்படி செலுத்தப்பட முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபார்டு வங்கி வந்து கொள்முதல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் ஹோல்டிங் கிராண்ட் வந்து எல்லா உறுப்பினர்களும் கொடுத்துருக்குது. இது ஒரு 750 உறுப்பினர்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்குமே ஒரு கிராண்ட் வந்து நபார்டு வங்கி கொடுத்துருக்கிறது. இன்னைக்கு 750 உறுப்பினர்களுக்கு சேர்ந்து 15 லட்சம் ரூபாய் வந்து கிராண்டா கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை ஒரு கொள்முதல் ஃபண்டா வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதுக்கான வட்டி போக்குவரத்து எதுவுமே இல்லை. ஏன்னா முழுமையா வந்து கிராண்டா கொடுத்துட்டாங்க, திரும்ப கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து எங்களுக்கு நிர்வாக செலவு குறைவு. 36 மாதங்களுக்கு ஆட்களுக்கு சம்பளம், ஒரு கணினி, ரூம் வாடகை, இந்த மாதிரி அன்றாட பெட்ரோல் செலவு இதெல்லாமே வந்து நபார்டு வங்கி 36 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் சுமார் 45,000 வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு இது தொடரும். அதனால வந்து நம்ம விவசாயிகிட்ட இருந்து லாபம் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல வராது. அப்ப வெளிப்படையான விலை வந்து தரத்துக்கு தகுந்த வெளிப்படையான விலை நம்மளால கொடுக்க முடியுது. உடனடியாக உரிய நேரத்தில் விற்பனை செய்யக்கூடிய வசதி வந்து நம்ம இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை வச்சிட்டு இருக்கிறோம். ஒரு விவசாயி ஒரு 20,000 காய் வந்து எங்ககிட்ட எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கான ஆட்கள் வசதி எல்லாமே நம்ம தயாராக வச்சிருக்கிறதுனால ஒரே நாளில் 60,000 காய் வரைக்கும் எடுத்துக்கிறோம். மேலும் வந்து சிறு விவசாயிகிட்டமே வந்து நம்ம வெளிப்படையான ரேட்டை சொல்லி ஒரு 1,000 காய் 2,000 காய் இருக்கிற விவசாயிகிட்டமே வந்து நம்ம நியாயமான விலை கொடுத்து எடுத்துக்கிறதுனால மற்ற வியாபாரிகளுக்குமே தென்சே

0: கொல்லிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவன கொள்முதலுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதனால இடைத்தரகர் இதில் இல்லை, லாபம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளிப்படையான விலை, அடுத்த நாள பணம் கொடுக்கக்கூடிய கொள்முதல் நிதி உதவி நபார்டு கொடுத்திருக்கிறதுனால இது தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு கொடுக்கறது தான் விவசாயிகளுக்கு முழுமையான பாதுகாப்பாகவும் அந்த ஏவார ஸ்ட்ரெஸ் ஒரு மன அழுத்தம்னு சொல்லுவாங்க, ஏமாந்துருவோமா, பணம் ஏமாந்து போவோமா, காய் ஏதாவது ரேட்டு வித்தியாசம் வச்சிருவாங்களா அப்படிங்கிற பிரச்சனை மன உளைச்சல் எல்லாம் இதுல வந்து சுத்தமா கிடையாது. அதனால தொடர்ந்து தென்சேரிமலை உழவர் நிறுவனத்துக்கு தாராளமா விவசாயிகள் உறுப்பினர்களும் கொடுக்கறாங்க, உறுப்பினர் அல்லாதவங்களும் தொடர்ந்து கொடுக்கறாங்க. உறுப்பினர் அல்லாதவங்க கொடுக்கற போது நாங்க மீண்டும் அவங்களும் உறுப்பினரை சேர சொல்லி அவங்களுக்கு இடுபொருள், வேப்பம் புண்ணாக்கு, மற்ற ஆலோசனைகள், நுண்ணுயிர் கலவை, மீனமிலம், ஜீவாமிரதம், இதெல்லாமே நாங்கள் அந்த எல்லா விவசாயிகளுக்குமே நாங்கள் வந்து எஃப்ஏஓ மூலம் தருவிச்சு கொடுக்கறதுனால அந்த ஒட்டுமொத்த கொள்முதல் பண்றதுனால எங்களுக்கு விலை குறைவாக கம்பெனிகளில் கொடுத்துட்றாங்க. அதனால உர செலவுமே வந்து அவங்களுக்கு தனித்தனியாக வாங்கிறதுக்குமே ஒட்டுக்க நம்ம வாங்கி பிரித்து கொடுக்கறதுனால அதுவுமே அவங்களுக்கு சுலபமாக அமையுங்க. இடுபொருள் கொள்முதல் ரெண்டுமே இங்கே இணைந்தே நடக்கிறதுனால இந்த நிறுவனத்தில் எல்லாரும் உறுப்பினராகலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட கருத்து.
1: தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட போது விவசாயிகள் மனநிலை எப்படி இருந்துச்சு, இப்போ நீங்க நிறைய உதவிகள் செய்யறீங்க, இந்த மாதிரியான இடுபொருட்கள் எல்லாமே தருவிச்சு கொடுக்கறீங்க, காய்களை வந்து எடைக்கு மாத்தி விற்பனை செஞ்சு கொடுக்கறீங்க, உடனுக்குடனே அவங்களுக்கு பணமும் வந்து சேர்ற மாதிரி பண்றீங்க, இப்போ விவசாயிகளோட மனநிலை எப்படி இருக்குங்கண்ணா?
0: தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பகுதியில களைக்கொல்லி அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நாங்க களைக்கொல்லி நிறுத்துறதுக்கான வலியுறுத்தல் செஞ்சு இயற்கை வேளாண்மை முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிற கருத்தை எல்லா விவசாயிகளுக்கும் முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். சுமார் இன்னைக்கு களைக்கொல்லிய 1000 ஏக்கராவுக்கு மேல நிறுத்தி பிரஷ் கட்டர் முறைய ஒரு 6 ஆட்கள் இருந்து 10 ஆட்கள் வரைக்கும் இங்கு ஒன்னு வந்து ரூம் கொடுத்து தங்க வச்சு அவங்களுக்கெல்லாம் மிஷின் வாங்கி கொடுத்து பிரஷ் கட்டர் பண்றது மூலமா களைக்கொல்லி நிறுத்தி இருக்கிறோம் சுமார் 1000 ஏக்கரா. தொடர்ந்து அடுத்த ஆண்டு வந்து 2000 ஏக்கராவுக்கு நோக்கி செகண்ட் டீம் ஒன்று இப்போ நம்ம அறிமுகப்படுத்தி அவங்களையும் தங்க வச்சிருக்கிறோம். இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்து செல்றதுக்கு ஃபர்ஸ்ட் களைக்கொல்லி விவசாயத்துக்கு உயிர்கொல்லி என்பதனால அதை நம்ம நிறுத்தி இருக்கிறோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், தேங்காய் எண்ணெய் உற்பத்தி, மற்ற இயற்கையான முறையில் காய்கறிகள் உற்பத்தி செய்யறது, அழிந்து போன பாரம்பரிய நாட்டு ரக காய்கறியை உற்பத்தி செஞ்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 8 லிருந்து 1 மணி வரைக்கும் சந்தைப்படுத்திட்டு இருக்கிறோம். பொதுமக்களுக்கு வந்து தரமான காய்கறிகள் நியாயமான விலையில இயற்கையோட ஒன்றி விஷமில்லா காய்கறிகள் உற்பத்தி செஞ்சு அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். நாட்டு ரக விதை எஃப்ஏஓ ஆபீஸ்க்கு வந்தா எல்லா நாளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். 60 வகையான காய்கறிகள், கீரை வகைகள், எல்லா நாட்டு ரக பாரம்பரிய விதைகள் நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கலெக்ட் பண்ணி அது நாட்டு ரகமானு செக் பண்ணி அதை வந்து தொடர்ந்து எஃப்ஏஓவில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காய்கறிகள் வந்து நம்ம சந்தைப்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த மாதத்திலிருந்து தூய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி அப்படிங்கிற திட்டத்தில் பல ஆண்டுகளாக களைக்கொல்லி பயன்படுத்தாத நாட்டு ரக தென்னை ரகத்திலிருந்து காய் வந்து உளுந்து மெச்சூராய் உளுந்து பொறுக்கக்கூடிய தேங்காயை சேகரித்து அன்சல்பர்னு சொல்லுவாங்க, சல்பர் வைக்காம வாக மரச்சுக்கில் ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, சல்பர் காய வச்சு நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தில் பருப்பு காய வைக்கிறதுனால நம்ம ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாதுங்க, தொடர்ந்து வந்து அது ஹீட் இருந்துட்டு இருக்கிறதுனால சோலார் சிஸ்டத்தில் காய வச்சு வாகை மரச்சுக்கில் ஆட்டி நம்ம பிளாஸ்டிக் கேன்லையெல்லாம் அடைக்கிறது இல்லைங்க, சில்வர் ட்ரம்ல தான் வந்து நம்ம இங்கே ஸ்டாக் வைக்கிறோம். அப்போ இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் உள்ள மண்ணை யார் வச்சிருக்காங்களோ அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மண்ணை தேர்ந்தெடுத்து நாட்டு ரக மரம் தேர்ந்தெடுத்து அவங்கள காய் போட வேண்டாம் உளுந்து பொறுக்க சொல்லி அந்த காய்களை வந்து நம்ம எடுத்து சல்பர் வைக்காமல் வாகை மரச்சக்கில் ஆட்டி சில்வர் ட்ரம்ல ஸ்டாக் வச்சு முழுமையான தூய தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய கொள்கையை இந்த மாதத்துலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நியாயமான விலைக்கு 1000 லிட்டர் வேணாலுமே நம்ம தேங்காய் எண்ணெய் நம்ம எஃப்ஏஓ மூலமாக இந்த தூய தேங்காய் எண்ணெயை சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகள் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இதை தெரிஞ்சுக்கணும், வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம்.
1: நிறைய காய்கறி விதைகள், அதுவுமே நாட்டு காய்கறி விதைகள், கீரை விதைகள் நம்ம

0: தென்சேரி மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமா விநியோகம் செய்யப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க. குறிப்பா என்னென்ன கீரை விதைகள், என்னென்ன காய்கறி விதைகள் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இன்னைக்கு வந்துங்க முருங்கைக்கீரை வந்து உலக லெவல்ல அதிகமா பயன்படுத்திட்டு வர்றாங்க. முருங்கைக்கீரையில வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. எங்களுடைய எஸ்பி வடுவளத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் ஒரு 5 ஏக்கரா வந்து இயற்கையான முறையில முருங்கைக்கீரை உற்பத்தி செய்து பவுடராகவும் கொடுக்கிறாரு, கீரையாகவும் கொடுக்கிறாருங்க. சில விவசாயிகள் கரும்பு முருங்கை எனப்படக்கூடிய ஒரு இனிப்பான சுவையோடு கூடிய முருங்கை வந்து இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணுறாரு. இப்போ இதில் முருங்கை கீரை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளிக்காய் எல்லாமே நாட்டு ரகம். கொத்தவரங்காய், அவரைக்காய் இந்த மாதிரி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், பீக்கங்காய், புடலங்காய், பாவக்காய், பீட்ரூட்டு, தச்சமயம் வந்து கேரட்டு, இந்த மாதிரியான நாட்டு ரக காய்கறி விதைகளை வந்து மெட்டுபாவியைச் சேர்ந்த திரு மாரிமுத்து அவர்கள் தாய்மண் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார். அவர்கள் மூலமாக வந்து நாட்டு ரக காய்கறிகளை நம்ம சந்தைப்படுத்திட்டு இருக்கிறோம். மேலும் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு விதைகளை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். பொதுவாக வந்து காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி மூலமாக தான் வந்து தெளித்து அதை பாதுகாக்கப்பட்டு உற்பத்தி செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இந்த முறையை வந்து நம்ம ஒழிச்சு மீனமிலா, வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் கரைசல் மூலமாக, ஜீவாமிரத கரைசல் மூலமா, பூச்சி வெரைட்டி ஏழிலை கரைசல் இந்த மாதிரி கரைசலை பயன்படுத்தி, இஞ்சி சாறு, பூண்டு சாறு இந்த மாதிரி சாறுகளை பயன்படுத்தி நம்ம அந்த புழு உற்பத்தியாகாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உற்பத்தியை வந்து மாரிமுத்து அவங்க வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த பகுதியில் எங்கள் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி காலிஃப்ளவர், மருந்தில்லா காலிஃப்ளவர் நம்ம தொடர்ந்து சந்தைப்படுத்தி வந்துட்டுருக்கிற பிரக்டோஸ் காலிஃப்ளவர் மற்றும் பீட்ரூட் போன்ற வகைகளை வந்து பூச்சிக்கொல்லி இல்லாமல் வளர்த்த முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய நிறுவனம் செஞ்சு காட்டி சந்தைப்படுத்தி வந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமிதமாக இருக்கு.
0: இப்போ விவசாயிகள் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான காய்கறி விதைகளையும் பொதுமக்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு குறைவான விதைகள் இருந்தால் போதும். ஒவ்வொரு சின்ன சின்ன பொட்டலும் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறீங்க, அதில் சுமார் எத்தனை விதை இருக்கும், அந்த மாதிரியான ஒரு உத்தேச கருத்து சொல்லுங்களேன்.
1: பாவக்காய் அப்படின்னா ஒரு 20 விதை இருக்குங்க. அது ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம பாக்கெட் பண்ணி அது எல்லா நாளும் கிடைக்கக்கூடிய தன்மையில் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். கீரை விதைகள்னா அதிகப்படியான குவான்டிட்டி இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான வெந்தய கீரை அவங்கவங்க வாங்கிட்டு போய் பயிர் பண்ணிக்க முடியுது. வல்லாரக்கீரை, வெந்தய கீரை இந்த மாதிரி விதைகள் எங்ககிட்ட இருக்கு.
0: உயர்தரமான கொப்பரையை பயன்படுத்தி மரத்திலே காஞ்சு விழுந்த தேங்காய்களை பொறுக்கி அதைய சோலார் மூலமா காய வச்சு நீங்க எண்ணெய் ஆற்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு புது தகவல் கொடுத்தீங்க. இப்போ மரத்திலேயே காய் விழுகுது அப்படின்னா விவசாயிகளுக்கு போடக்கூடிய நாட்கள் ஒரு 20 நாட்கள் தள்ளி போகும். அவங்களுடைய காய்க்கு கொஞ்சம் விலை கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமாங்கன்னா,
1: நாட்டு ரக தென்னை மரம் வச்சிருக்கிறவங்க தொடர்ந்து இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய விவசாயிக காய் வந்து பருப்பு ரொம்ப மெச்சூர் ஆயிருக்குங்க. எண்ணெய் கண்டன்ட்டு இப்போ ஒரு 10 கிலோ பருப்புக்கு 6 லிட்டர் வருதுன்னா நம்ம உளுந்து பொறுக்கிற போது ஒரு 6.5 லிட்டர் அளவுக்கு வருங்க. அப்போ எண்ணெயில் வந்து நம்ம குவான்டிட்டி உற்பத்தி அதிகமாக கொடுக்க முடியும், தரமாக கொடுக்க முடியும். தரமான எண்ணெய் உற்பத்திக்கு இந்த திட்டம் தான் வந்து நம்ம உளுந்து பொறுக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கணும். மரமும் நல்லா இருக்குங்க.
0: தென்சேரி மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற பொதுவான விவசாயிகள் கிட்டையுமே நீங்க தேங்காயை உரிச்சு எடை கெடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ கடைசியா 2025-26 வருஷத்துல உங்களுடைய நிறுவனம் எந்த அளவில் கொள்முதல் பண்ணிருக்குதுங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவான தகவல் கொடுக்கல.
1: தென்சேரி மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிச்சுங்க இன்னைக்கு 3 ஆண்டு நிறைவடைஞ்சு 4வது ஆண்டு 3 மாதங்கள் முடிஞ்சிருச்சு, ஒரு கோட்டலி முடிஞ்சிருச்சுங்க. முதலாம் ஆண்டு முதல் 6 மாதங்கள் நாங்கள் 750 உறுப்பினர்களை ஒருங்கிணைச்சு அரசு கிட்ட நிதியுதவி வாங்கறதுக்கான கால அவகாசம் வந்து 6 லிருந்து 7 மாதம் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த முதலாம் ஆண்டே வந்து நம்ம எடைக்கான முறைக்கு மாறி சுமார் 1.58 கோடி முதலாம் ஆண்டு தேங்காய் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். 2வது ஆண்டு 5.7 கோடி தேங்காய் கொள்முதல் விற்றுமுதல் பண்ணியிருக்கிறோங்க. 3வது ஆண்டு 25-26 ஆண்டு 10.40 கோடி மேல வந்து நம்ம தேங்காய் எடைக்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆண்டு 3 மாதங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3 கோடி ரூபாய கொள்முதல் விற்றுமுதல நாங்க அடைஞ்சு அதை தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு எங்களுடைய

0: இலக்கு சுமார் 15 கோடி அளவுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம்.
1: சரிங்கண்ணா, நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எப்படி செயல்பட்டு இருக்குது, புதுசாக நீங்கள் என்னென்ன நடைமுறைகளை அமல்படுத்தியிருக்கிறீங்க, குறிப்பாக இந்த தேங்காயில் தூய தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதா சொன்னீங்க, அது போக இந்த நாட்டு காய்கறி விதைகள் வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யறது மட்டும் இல்லாமல் நாட்டு காய்கறிகளும் இந்த நிறுவனம் மூலமாக கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு உன்னதமான தகவல் கொடுத்தீங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM 103 நன்றி சொல்லுதுங்கண்ணா. வணக்கம்.
0: நாங்கள் என்னதான் செயல்பாடுகள் வந்து அதிகப்படியாக தொடர்ந்து நடத்திட்டு வந்தாலுமே இந்த தகவலை வந்து தமிழ்நாடு முழுமையாக இந்த நிகழ்ச்சியை அனைத்து விவசாயிகளுக்குமே எடுத்து செல்லக்கூடிய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளைய நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ். கே. மனோரஞ்சிதம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வணக்கம் நேயர்களே.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
2: அல்லது
1: 8220469
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
3: கேளு.
5: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
6: என்னென்ன தெரியுமா?
5: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
6: எப்பமா?
5: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே. டி. பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
1: தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை லக்ஷ்மி அம்மாள் அவர்கள் மலை வேண்டி பாடிய பாடல்.

நேரந்தூரோ பகலியக்காதேரோடோ முத்து நேரந்தூரோ மோதிரக்காதேரோடோ தேரோடு வீதி எல்லாம் தெரிச்சொனையா விருச்சொனத்தி நாங்கள்லவோ வாட வந்தோ நம்பிக்கையா குளத்தரையா வாசிதேவா வரணதேவா மலையா பூழுஞ்சிருங்கோ வானகிரி ராசாவே மலை பூழுஞ்சிருங்கோ தெக்கே மாளவேயோ தென்னாட்டு தண்ணியிலே திரும்பி வந்தோ தண்ணிகளா வடக்கே மாளவேயோ வரட்டாறு தண்ணி வரோ வரட்டாத்து தண்ணியிலே

மலை அவரேதோவர் எல்லா அடிச்சு மோதி பேயும் மலை கண்டகுரி சொல்ல வந்தோ காணவித்து கோர மகதே ஒரு தீகோரம் மகள தலசம்புள்ளே கரியவோ தலவாசோ வீட்டிலே சொல்லுதம்மா கெவ்வீலி அவளை யாழச்சாங்கோளாராட்டோம் ஜெய்யிங்கோளாராட்டோ பொங்கலுக்கு தேரோட்டோம் ஜெய்யிங்கோ வடக்கே மாளவேயோ வரட்டாரு தண்ணி வரோ.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் IAS அவர்கள் விடுக்கும் செய்தி.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் July 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது.

0: முதல் கட்டத்துல வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்துல பதிவு பண்ணி இன்னைக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2ல வந்து 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப

தாங்கு திறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில், பேரிடர் முன்னெச்சரிக்கை, ஆயத்த நிலை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கர் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹேங்ஸ்வாவில் நடைபெற்ற ஒரு இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: Heavy rainfall over Chhattisgarh, Madhya Pradesh and Vidarbh region for next 2 days. At ISSF Shooting World Cup, Indian pair of Sonam Uttam Maskar and Himanshu Dhillon clinch bronze medal in 10-metre air rifle mixed team event. That is all in the news at 9. Good night.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15. நேர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இதமாய் மனதை வருட வரும் மயிலிறக நிகழ்ச்சியோடு. மயிலரக நிகழ்ச்சியில் காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே சுஜி. அன்பு சொல்லி முடிக்க முடியாத ஓர் அழகான உணர்வு. இரு இதயங்கள் ஒன்றை ஒன்று புரிந்து கொண்டு நேசத்தில் இணையும் அந்த இனிய தருணங்களை கேட்டு ரசிக்கலாம். மயிலரக நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக ஆவதெல்லாம் பெண்ணாளை திரைப்படத்திற்காக சங்கர் நித்யகலா பாடியது. பாடலாசிரியர் குயிலன், இசை ஜீவன். மயிலரக தரும் முதல் பாடல் இதோ.

காதலில் சில நேரங்களில் வார்த்தைகளை விட பார்வைதான் அதிகம் பேசும். சின்ன சின்ன குறும்புகள், செல்ல சண்டைகள், புரிந்து கொள்ளும் புன்னகைகள், இவையெல்லாம் காதலின் அழகான மொழிகள். அழகான தருணங்களை இனிமையான துள்ளலான இசையிலும் வருட வருகிறது மயிலரகின் அடுத்த பாடல் தங்க.

அன்பு தேடுவதும் வாடிக்கையாய் பெண்களின் எங்கும் வளர்ந்திருக்கும் சாகசமே. தேடும் போது ஓடுவதும் ஓடும் போது தேடுவதும் வாடிக்கையாய் பெண்களின் எங்கும் வளர்ந்திருக்கும் சாகசமே.

0: இழுக்க செய்யும் காதலே கருந்தாக பேசுவது காதல் வலையடி அதனை பெண்கள் இழுக்க செய்யும் காதலே புரியாது.
1: மயிலரக நிகழ்ச்சியில் அடுத்த பாடலில் கேட்கலாம் அன்பு எங்கே திரைப்படத்திற்காக. வாழ்க்கையை சிரித்துக்கொண்டே சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை கலந்த வரிகள் வழியே மனிதர்களின் பழக்கங்களையும் உலகில் மாறி வரும் விதத்தையும் நகைச்சுவையாக சுட்டிக்காட்டும் பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் வி சீதாராமன், இசை வேதாச்சலம்.

நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக ஒளிபரப்பாகும்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

பாடியது. பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையாதாஸ், இசை ஜி ராமநாதன். தாலாட்டு என்பது குழந்தையை தூங்க வைக்கும் பாடல் மட்டுமல்ல, ஒரு தாயின் அளவற்ற அன்பும் பாசமும் கலந்த ஒரு இனிய மொழி. குழந்தையை கண்ணனாக கண்டு கொஞ்சம் தாயின் அன்பும் அழகாக வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். மயிலருகில் வரும் அடுத்த பாடல் மங்கையர் திலகம் திரைப்படத்திற்காக. ஆர் பாலசரஸ்வதி தேவி பாடியது. பாடலாசிரியர் அ மருதகாசி. இசை எஸ் தட்சிணாமூர்த்தி.

இன்னிசையோடு கேட்டு ரசிச்சுட்டுக்கிறீங்க மயிலரக நிகழ்ச்சி. இது காதல் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியை தருவதில்லை, சில நேரங்களில் ஏக்கத்தையும் காத்திருப்பையும் மன வழியையும் கூட பரிசாக தருகிறது. அந்த வழியிலும் இன்பம் இருக்கிறது. அந்த உணர்வை மனதோடு உருவாடுகிறது மயிலரகு தரும் அடுத்த பாடல். தாய்க்கு பெண் தாரம் திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா, பிபானுமதி பாடியது. பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையா தாஸ். இசை கே வி மகாதேவன். பாடல் இதோ.

காதலுக்கு எல்லா பதில்களும் வார்த்தைகளில் கிடைப்பதில்லை. சில நேரங்களில் ஒரு பார்வை, ஒரு புன்னகை, ஒரு மௌனம் கூட ஆயிரம் பதில்களை சொல்லிவிடும். காதலில் மலரும் சந்தேகங்களுக்கு அதற்கு பார்வையால் கிடைக்கும் பதில்களுக்கும் இடையேயான அழகான உரையாடல் தான் மயிலரகு தரும் அடுத்த பாடல். சுமைதாங்கி திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் ஈரோடு நேயர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை காற்றலைகளில் உலாவர கேட்டு ரசிக்கலாம்.

மயிலறகில் கேட்டு ரசித்த அந்த அழகான பாடல் கைராசி திரைப்படத்திற்காக பி சுஷிலா டி எஸ் பகவதி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஆர் கோவர்தனம். இனிய இரவு நேரம் அமைதியாக இருந்தாலும் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் அலைமோதும் நேரம் அது. அந்த எண்ணங்களுக்கு துணையாக வருவது நினைவுகளும் இனிய எதிர்பார்ப்புகளும் தான். இயற்கை அழகையும் காதல் உணர்வையும் ஒன்றாக இணைத்து மனதை மெதுவாக வருடுகிறது மயிலரகின் மென்மையோடு. அடுத்த பாடல் என் கடமை திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடியது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன். பாடல் கேட்கலாம்.

காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலிறகு நிகழ்ச்சி. காதல் சில நேரங்களில் வார்த்தையால் இல்லாமல் பார்வையால் பேசும். தீண்டாமல் தீண்டி, சொல்லாமல் சொல்லி, மனதில் இனிய ஏக்கத்தையும் விதைத்து செல்லும் அந்த பார்வையின் மொழியை, காதலின் மென்மையை மயிலிறகில் கேட்டு மகிழ்வோம் நிகழ்ச்சி தரும் பாடல் பார்மகளே பார் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்ம தூளு.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 10 மணியாகுது. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 கோவை. இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில. உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நினைக்கிறீங்கன்னா 2312103 அல்லது 2316313 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணலாம். 0422 அப்படின்ற நம்பரை சேர்த்து டயல் பண்ணி உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிங்க. இன்னைக்கு ஈரோடு நேயர்கள் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்க வந்திருக்கிறாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க? யார் பேசுறீங்க?
1: ரங்கநாதனுங்க, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் வீடுங்க.
0: சரிங்க, பாட்டு

0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக ஒளிபரப்பாகும். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த விருப்பு பாடல் யாருக்கு? வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் முருகேசன். இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: மனசுக்குள் மத்தாப்பு படத்திலிருந்து பூந்தென்றலே அனைத்தினே.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இது.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த பாட்டு யாருக்கு? வணக்கம்.
1: ஏதோ வணக்கம்மா,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இருந்து இளங்கோ பேசுறேம்மா.
0: ஓகேங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: இந்த இரவு நேரத்துல வானத்துல வண்ண தெரியுது, அதனால வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சி பாடல இருந்து படத்துல இருந்து கோழி கூவு நேரத்திலே கோலம்.
0: சரிங்க, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: மனதோடு ரெயின்போ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்கு? வணக்கம்.
1: கோவை இப்பமுக்கு இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: சரி, எனக்கு மேடம் தென்றல எண்ணெய் தோடு படத்திலிருந்து புதிய பூவிது பூத்தது இந்த பாடல்
0: கொடுத்துடலாம். பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். 10:25 மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு கேட்கலாம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஈரோடு முத்தாமலை 54 சிவகுமார்.
0: ஓகேங்க, உங்களுடைய விருப்ப பாட்டு?
1: படம் இரவு பூக்கள்.
0: ஹா,
1: பாடல் மல்லி மல்லி செண்டு மல்லி.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஈரோடு நேயர்கள் பங்கு பெற்ற உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 2312103 அல்லது 2316313 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. 0422 அப்படின்ற நம்பரை சேர்த்து அழைங்க.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்கு? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தேவராஜ்.
0: எங்க இருந்துங்க?
1: பெரும்புரை.
0: என்ன விருப்ப பாட்டுங்க?
1: புது புது அர்த்தங்கள் கல்யாணம் மலை கொண்டாடும்.
0: இதோ நீங்க விரும்பி கேட்ட பாடல்.

0: மனதை மயக்கும் இனிய ராகமாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில். அடுத்த விருப்ப பாட்டு யாருக்கு? வணக்கம்.
1: இரவு வணக்கங்க. ஈரோடு மாவட்டம் தாசப்பகம் நண்பகுதியிலிருந்து ஜனார்த்தன் பேசுறேங்க.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் நட்பு பாடல் அதிகாலை சுபவேளை.
0: இதோ நீங்க விரும்பி கேட்ட பாடல்.

0: பதினாறும் பதினேழு
1: படிதப்பிப்போக கூடாது.

நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி. ஈரோடு நேர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பணக்காரன் திரைப்படத்திற்காக.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க, யார் பேசுறீங்க?
1: ஆவாரம் ஏழு மாவட்டம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
1: தங்கவேல் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாடலுங்க.
1: ஆவாரம் பாடலுங்க. அடுக்கு மல்லி எடுத்து வச்சு தொடுத்து வச்சு.
0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் இதோ.

நேர்கள் இதுவரை கேட்டது மனதோடு ரெயின்போ. இன்னைக்குலாம் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை மணி 6:02 காலை தஞ்சல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 92 அதிகாரம் இனியவை கூறல். சான்றோர் சிந்தனை தொடர்ந்து கேட்கலாம். கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம். காலை தஞ்சல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பக்தி பாடல்கள் வரிசையில் கே வீரமணி, வின்சென்ட் சித்ரா, திருச்சி எஸ் எம் யூசுப், பி சுஷீலா, வாணி ஜெயராம் பாடிய பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் கொஞ்சம் கிளி பகுதியில் பேபி அனன்யா ஸ்ரீயோடு கேட்கலாம். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். காலை மணி 8:02 ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது உங்கள் சாய்ஸ். 10:02 போவோமா ஊர்கோலம். 10:30

கவிதையும் கானமும் கேட்கலாம். 11:02 இன்றைய நேயர். 11:30 இலக்கிய சோலையில் சங்க இலக்கியத்தில் வணிகமும் வணிக வழிகளும் உரை வழங்குபவர் பாரதி பிரகாஷ் அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை பகுதியில் தொழில் முனைவோர் சந்தியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 12:50 தொடர்ந்து வசந்த இல்லம். பிற்பகல் 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். நாளை மாலை 3:02 கிராமபோனும் 103 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரத்தார நிகழ்ச்சி. 4:02 மயக்கும் மாலை. 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் ரெயின்போ ஸ்டார் கிளப் பகுதியில் தொழில் முனைவோர் ரீட்டா அவர்களுடன் நேரலை. மாலை 6:00 பூச்செண்டு. 6:40 டீ கடை. 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ்கே மனோரஞ்சிதம் அவர்கள். நாளை 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 மயிலரகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய் கேட்டு ரசிக்கலாம். 10:00 மனதோடு ரெயின்போ. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்திருக்கும் வெதர் அப்டேட். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31°C வெப்பம் பதிவாகியிருக்கு. குறைந்தபட்சமாக 24°C ஆகவும் திருப்பூரில் அதிகபட்சமாக 33°C குறைந்தபட்சமாக 25°C ஈரோட்டில் அதிகபட்சமாக 36°C குறைந்தபட்சமாக 26°C சேலம் பொறுத்தவரை அதிகபட்சமாக 34°C குறைந்தபட்சமாக 25°C நீலகிரியில் அதிகபட்சமாக 22°C குறைந்தபட்சமாக 18°C பாலக்காடு பகுதியில் அதிகபட்சமாக 28°C குறைந்தபட்சமாக 24°C வெப்பம் பதிவாயிருக்கன சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம். இனி தொடர்ந்து 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை
1: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளில் நீங்கள் இணைந்திருக்கிறோம். மனதை மயக்கும் இரவு பொழுதில் இனிமையான பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கடலோர கவிதைகள் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நிலாச்சாரல் தெரிக்கும் இந்த வேளையில் கடலோரத்தில் அந்த பாடலை நினச்சி பார்த்து, அந்த பாடலை பாடி பார்த்து நம்ம நினச்சி பார்த்துருப்போம். அந்த பாடல் வரிகளை எவ்வளோ அழகாக அந்த ஒரு இரவு நேரத்துக்கான ஒரு மென்மையான மெலடி. கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் பாடல் எழுதியிருக்காங்க. இளையராஜாவினுடைய இசை சொல்லவே வேண்டாம். பொத்தி வச்ச அன்பு இல்லை, சொல்லிப்புட்டா வம்பு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, இந்த துன்பம் யாரால அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. மனசுக்குள்ளே சில ஆசைகள் பொத்தி வச்சுட்டு இருக்கும்போது அதை சொல்லாமல் தவிக்கிற அந்த தவிப்பும் ஏக்கமும் அதற்கு அந்த மனசுக்குள்ளே கிடந்திருக்கு படக்கூடிய பாடு படபடபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். பல மனங்களுடைய நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளையும் வெளிப்படுத்த முடியாத அந்த எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருந்தால் இந்த இரவுகளில் அந்த பாடலை கேட்டோம். அந்த பாடல் கேட்கும்போதே கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குது. இப்பவும் இரவு வேளையில் அந்த மல்லிகை வாசமும் அந்த பாடலுடைய நேசமும் நம்ம நெஞ்சுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் மெல்ல திறந்தது கதவு படப்பாடல்.

பாடல் முடிந்தாலும் பாடலை கேட்ட அந்த ஒரு வைப்ரேஷன் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். இந்த பாடல் பலமுறை மேடைகளில் பாடி பார்க்க வேண்டிய பாடல், கல்யாண வீடுகளில் இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாடல் வரிகள் கேட்கும்போது அந்த கதையை அந்த பாடலில் சொன்ன மாதிரி எழுதியிருப்பார். முதல் கைத்தட்டல் பீஜியத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த பாடலில் எஸ் ஜானகி அவர்களுடைய அந்த மென்மையான அந்த லலலலா, அந்த ஆலாபனைகள், ஆஹா ஏஹே அப்படின்னு சின்ன சின்ன அந்த சத்தம்தான் பாடலை அவங்க பாடாட்டால் கூட அந்த ஒரு இசை நம்ம பாடலை கேட்க வச்சுட்டே தான் இருக்கும். பாடல்களுக்கு மெட்டமைத்தது மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன், பாடலுக்கு பிஜிஎம் இளையராஜா அவர்கள் ரெண்டு பேரும் இருந்தால், பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்கள் தான். பாடல் எல்லாருக்குமே இந்த பாடல் மனப்பாடமாக இருக்கும். அந்த பாடல் வரிகள் வாவெண்ணிலால முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாயே பாவம் ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடையிடையே அந்த ஜானகமா ஆஹா ஓஹே ஏஹே அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பாடலை இன்னும் அழகுபடுத்தும் விதமாகத்தான் இருக்கின்றது. அப்புறம் ஒரு அழகான ஒரு வேண்டுதல் வைக்கிறார் பாருங்க அந்த இரண்டாவது, மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உன்னை நான் தாங்க வேண்டும் உனக்காக பனிக்காற்றை தினம் தூது போக வேண்டினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பை வந்து அவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு வெளிப்படுத்துகிறாருங்கிறத அழகாக எழுதியிருந்தாங்க அந்த பாடல் சிச்சுவேஷன். அந்த பாடலை பல முறை கேட்டாலும் கேட்டுகிட்டே இருக்க வேண்டும் தோட்டங்களுடைய பாடல் தான் இந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:15. நீங்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இனி விக்ரம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

அன்பின் இரு மனங்களின் ஒரு ஆசைகளும் கொண்டாட்டங்களும் நிறைந்த வந்து ஒரு பாடல் தான். கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடல். என் கண்களில் உன் கண்களை நாளும் நான் காண்கிறேன் கண்ணை, மண்ணில் இவள் வாழும் வரை உன் பாதமே போதும் அப்படின்னு புது கவிதை வரிகளில் அந்த பாடல் வரிகளை நிறைத்து நிறுத்தி எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் கேட்டோம், இனிமையாக இருந்துச்சு. இந்த இரவு வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் இதய கோவில் படப்பாடல்.

பாட்டு தலைவன் பாடினால் கண்டிப்பாக அது பாடலாகத்தான் இருக்கும். பல ஆண்டுகள் கழிந்தும் நம்ம மனசுக்குள்ளே பாடிக்கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு பாடலை தான் கேட்டோம். காதல் பேசும் தாழம் பூவே, ஓவியமானதே கைகள் மீது. ஒரு புதுக்கவிதை மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கார் பாருங்க. கைகள் வர்ணம் தீட்டும் நேரம் ஓவியம் தேவி போல் ஆடிடும் கோலம். அந்த தாழம்பூ வாசம், அந்த வாசம் இருந்தாலும் அது வந்து ஓவியம் மாதிரி கையில் ஆகிட்டு உன் கை சேர்க்கும் போது அப்படிங்கிற மாதிரி எழுதினார். பாடிடும் பூங்குயில் மார்பிலே ஆடுதே, காதலே வாழ்கவே ஆயிரம் காலமே, நீ தானே தாலாட்டும் நிலவே அப்படின்னு அவங்க எஸ்பி பி பாலசுப்ரமணியம் பாடும்போது, அதற்கு அடுத்துதான் எஸ் ஜானகி அவர்கள் பாடும்போது நான் தானே தாலாட்டும் நிலவே, அந்த ஊரில் அந்த பாடல் வேரியேஷனை ரொம்ப அழகாக வச்சிருப்பார் இளையராஜா அவருடைய இசையில். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களே மீண்டும் அந்த ஒரு நிமிடம் படத்திற்காக.

கிட்டத்தட்ட 6 நிமிடத்திற்கு குறையாமல் இருந்தது அந்த பாடல். ஆனால் பாடல் முடிந்தாலும் அந்த பீட் சவுண்டும் நெஞ்சுக்குள்ளே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பாடலில் ஊர்களில் பெரிய பெரிய கச்சேரிகள் எல்லாம் பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பெரிய பெரிய பாக்ஸ்லாம் கட்டி வச்சு அந்த பாடலோடைய முதல் இசை அதை கேட்ட உடனே அப்படியே அந்த பாக்ஸ்லாம் ஒரு வைப்ரேஷன் ஆகி துடிக்கும்போது நம்ம நெஞ்சும் துடிக்கும். அந்த மாதிரி அந்த பாடலும் அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். காதலினுடைய 3 வரிசைகள் அதாவது ரோமியோ ஜூலியட் அப்புறம் வந்து கம்பன் அவங்களுடைய இது அதுக்கப்புறம் ரோமியோ இந்த 3 தரவரிசைகள் அழகாக வந்து அந்த காதல் வரிசைகளை காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த பாடலை அமைச்சிருப்பாங்க. அந்த காட்சிகளும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். அதனுடைய இசை வேரியேஷன் ஒவ்வொரு பிஜிஎமும் ஒவ்வொன்றும் தனித்துவமாக அந்த இசை அமைக்கப்படுது. பாடல் வரிகள் அந்த லைலா பற்றி எழுதும்போது அன்பு லைலா நீயே எந்த ஜீவ சொந்தம் நீ சிரித்தால் பாலை எங்கும் பூ வசந்தம் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த

வேளையில் ஜானகி அம்மா அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க, அந்த ஸ்மைல் கேட்டு அது வைப்ரேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதன் பிறகு பாடல் முடியும் போது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ஒரு ஸ்மைலோடி அந்த பாடலை முடிச்சிருப்பாங்க. வரிகள் எல்லாமே ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க கவிஞர் வைரமுத்து தான். சம்மதம் என்ன சொல்லவா, மௌனமே சொல்லும் அல்லவா அப்படின்னு அதில் அந்த புது கவிதை வழியை வச்சிருப்பார். உன் பேரை சொல்கிறேன் அதில் போதை உள்ளது, சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த செகண்ட் பிஜிஎம்ல அப்படியே வந்து கர்நாடிக் இசையில் அந்த பாடல் வரும்போது அந்த கோரஸினுடைய அந்த சரிகம பதினிச அந்த சொல்லக்கூடிய அந்த இடம் மிக அற்புதமாக இருக்கு கேட்க. அதில் அந்த வரிகள் அழகாக தமிழில் கொஞ்சம் விளையாடிப்பாரு. மஞ்சமே தமிழின் மன்றமே, புதிய சந்தமே சிந்தினேன், அன்பனே இளைய கண்பனே, கவிதை நண்பனே நம்பினேன், நெற்றியின் வியர்வை சொட்டுமே, கைகள் பற்றுமே ஒற்றுமே அப்படின்னு. சோளக்குயில் பாடுகையில் சோலைக்குயில் ஓய்வெடுக்கும், மெல்லினங்கள் பாடுக்கண்ணை மல்லினங்கள் வாய்வெளிக்கும், சந்தமே இன்பம் தந்தது கங்கையே இங்கு வந்ததே, தென்றலே இன்று நின்றது நன்றுதான் சந்தம் என்றது, கன்றுகள் இன்று வென்று வென்று வாழ்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த சந்தத்துக்குள்ளே மிக அழகாக அந்த பாடல் வரிகள் எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் ரோமியோ அதனால காதலின் கல்விச்சாலையில் கண்களே நல்ல தத்துவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். நம் காதல் பாடவே சுரம் ஏழு போதுமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். கடைசியாக அந்த கனவு கலையிட்ட வேலைகளை நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே, கவிதை எழுத இளைய கவிகள் எழுகவே வருகவே அப்படின்னு சொல்லியிருப்பாள். அழகாக முடிச்சிருப்பாங்க. கேட்டோம் மிகுந்த இந்த இரவு நேரத்தில் அருமையான பாடலை. நேரம் இரவு 11:33. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நட்பு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரலில்.

காதல் கடிதங்கள் எழுதிய நாட்களில் அந்த கடிதம் இப்போது கையில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அந்த ஒரு ஏக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்திருக்கு. அதை அந்த பாடல் வரிகளும் முதல் வரிகளிலிருந்து ஒரு தத்தை கடிதத்தை தன் நெஞ்சுக்குள்ளே வாசிக்க அப்படின்னு சொல்லி அந்த ராகத்துக்குள்ளே அந்த பாடல் வரிகளை எழுதியிருந்தது கவிஞர் வைரமுத்தவர்கள் தான். கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இளையராஜாவினுடைய இசை, அது நம்ம சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும். தென்றல் வந்து தீண்டினால் இந்த தளிர்ந்த தடை சொல்லும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புது கவிதை வரிகளை இதில் அழகாக எழுதி வச்சிருப்பாரு. உன்னை வந்து பாராமல் தூக்கம் தொல்லையே, உன்னை வந்து பார்த்தாலும் தூக்கம் இல்லையே அப்படின்னு ஆணும் பெண்ணும் இரண்டு பேரும் அவங்களுடைய அந்த கேள்விகளை சொல்லிக்கிட்ட விதத்தை பாருங்க. உன்னை பார்த்தா எனக்கு தூக்கம் வரல, உன்னை பார்த்தாலும் எனக்கு தூக்கம் இல்லை, ரெண்டு பேரும் உறக்கம் இல்லாமல் தவிப்பதை அழகாக எழுதியிருப்பாரு. இளங்கோதை ஒரு பேதை இவள் பாதை உனது, மலர் மாலை அணியாமல் உறங்காமல் உறங்காது மனது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அன்பில் நிறைஞ்சினா கண்டிப்பாக நம்ம அந்த அன்பில் ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதன் பிறகு வரக்கூடிய அந்த காலம் அதை நினைத்து மனசு இயங்குகிறது அப்படின்னு சொல்லி அந்த எழுதியிருப்பார். அந்த மென்மையான மெலடி சாங்கை இப்போ கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததான் தூங்காதே தம்பி தூங்காதே படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்தில் இசைக்கருவிகளால் துள்ளலாகவும் மெலடியாகவும் இருந்த அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில். நேரம் 11:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இரவு நேரத்தில் உறங்கச் செல்வதற்கு முன்னால் நிகழ்ச்சிக்கு பாடல்களை கேட்டுக்கொண்டே கமெண்ட்ஸ் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களை பார்த்துட்டு வந்துடலாம்.

சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கிண்டிலிருந்து தீனன் செந்தில்குமார் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கோவில்பட்டியிலிருந்து உதயகுமார் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க வழக்கமான கவிதை எழுதியிருக்காங்க. மல்லிகை வாசம் வந்தது, மனமோ வெண்ணிலவை நாடியது, மனம் தந்த தாமரை முத்து மலர்ந்தது, மகிழ வைத்த பாடல்கள் அமுதமானது, மனசு மயங்க வைத்த பூபால ராகங்கள் இனிமையானது, மலர வைத்த பண்பலையில் கீதங்கள் உலா வந்தது, மறுபடியும் கேட்க வைக்கும் நாதங்கள் இன்பமானது, மறுமலர்ச்சி வரும் இன்னிசை மேகங்கள் இதயம் மகிழ வைத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்திலிருந்து அவங்க போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன் இனிமையான பாடல்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல்லிருந்து செல்வராஜ் இனி இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மனசமயம் நிகழ்ச்சிக்கு எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்தனருக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா உன் கண்ணில் நீர் வழிந்தால் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

தலைவன் வந்து அவங்களுடைய மனதை தேற்றுகிறார். ஆனால் தலைவி ஒரு சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடலை பாடிட்டு இருக்காங்க. இல்லைனாலும் விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே, அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே அப்படின்னு சொல்லி கண்ணில் என்ன கார்காலம், அதாவது அழுது கொண்டே இருக்கும்போது ரொம்ப தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கும்போது அது மழைக்கா

காலம் மாதிரி கார்காலம் மாதிரி தெரியுது அப்படின்னு கவிஞர் வந்து அந்த கண்ணீருக்கும் கார்காலத்தையும் ஒப்பிட்டு கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் இந்த பாடல் மூலம் எழுதியிருக்காங்க. இதில் எஸ் ஜானகி அவர்களுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப சோகமாக சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடியிருப்பாங்க. நானே உன் சுமையாக ஏன் வந்தேன், சிறகெல்லாம் சிதையாக வாழ்கின்றேன், நான் உறங்கும் நாள் வேண்டும், சாய்ந்து கொள்ள தோல் வேண்டும், உன் கண்ணில் நீர் வேண்டும், சுகமாக அழ வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. என் மனதில் ஒரு காயங்கள் இருக்குது, ஆனால் அந்த காயத்தை என்றைக்கு நான் இறக்கி வைக்க போகிறேன், அதுக்கு கொஞ்சம் சுகமாகவே அழுதுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி அப்படி பாரத்தை அழுகை மூலமாக வெளிப்படுத்துவது மனிதர்களுக்கு ஒரு நமக்கு ஒரு அது சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கின்ற ஒரு விதமாக இருக்குது. இரண்டாவது சரணத்தில் கூட இருள் மூடும் கடலாவோடு நான் இங்கே, என் தோணி கரை சேரும் நாளெங்கே, பூவுக்குள் பூகம்பம் என்று வரும் ஆனந்தம் அப்படின்னு கேள்விகள் மேலே கேள்விகளாக கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு ஆறுதலாக அந்த வரிகளை எழுதியிருப்பாங்க. நிழலாக நீ வந்தால் இது போதும் பேரின்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூவுக்குள் பூகம்பம் என்று வருமானது அந்த பூவுக்குள் பூகம்பம் அப்படிங்கிற வந்து புதுக்கவிதையினுடைய வரிகளும் இந்த பாடல் வரியில் இணைஞ்சிருக்கு. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவடைய போகுது, ஆனாலும் இரண்டு நேர்கள் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து 85 வெளிவந்து வெற்றி விழா பாடல்களை அழகாக தோத்திருக்கீங்கன்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவர்களும் பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி நேர்களே. நிகழ்ச்சியில் நிறைவாக ஆண்பாவம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி 1 நிமிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

ஒன்று மெகா கேட்ஸ் அலைக்கு அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் தொடர் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்தம் நித்தம்
1: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
0: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
0: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
0: சொர்க்கம் சொர்க்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மனம் தொடாமல் போவேனோ. பள்ளம் இல்லாத பிள்ளை நிலாவை கண்ணம் தொடாமல் போவேனோ. கட்டி பிடித்து நெங்கில் அழைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சிந்து பைரவி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: நேர்கள் திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். இனி கேட்கலாம்
1: பொங்கும் மங்களம். விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில். பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவிராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் புத்திரிகா ராகம் ஆதிதாளம் திஸ்ர நடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களை நாகஸ்வரேசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நிகழ்ச்சி நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கிணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் முதலாவதாக கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியுள்ள விக்னேஸ்வர சுப்பிரபாதம் கேட்கலாம்.